நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சக ஆண்டு 1948 ஆஷட மாதம் 25 நாள் 2026 ஆண்டு ஜூலை திங்கள் 16 நாள் இன்று வியாழக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகிறது. நேரம் 5:49:57. தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரல் பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்து ஓம்பி தேரினும் அக்தே துணை. அதிகாரம் ஒழுக்கமுடைமை. குரல் குரல் எண் 132. விளக்கம்: ஒழுக்கத்தை வருந்தியும் போற்றி காக்க வேண்டும். பலவற்றையும் ஆராய்ந்து போற்றி தெரிந்தாலும் அந்த ஒழுக்கமே வாழ்க்கையில் துணையாக விளங்கும்.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற?
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் விடுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே.
4: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
5: தெரியாது சார்.
4: கோரி மேடு?
5: தெரியவே தெரியாது சார்.
4: கீழூர், அரியூர், பங்கூர்?
5: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல நம்ம புதுவை.
6: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
7: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
6: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
8: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
7: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6.

0: 1906
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் சொல்ற வண்டி எஃப்எம் ரெயின்போவுக்கு.
7: மன்னா, மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
8: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
7: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
8: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
7: என்ன வழி? இத கேளுங்க அண்ணா.
9: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
10: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
4: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
11: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
9: தொழில் முனைவோர்கள்,
11: நாடக கலைஞர்கள்,
9: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
11: ஹாய் ஸ்நேகிதியே,
9: FM ரெயின்போ புதுவை 102.8
11: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1:02.
9: ஹாய் ஸ்நேகிதியே,
11: ஹாய் ஸ்நேகிதியே.

0: பிடிக்குமே,
1: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
2: உங்கள் FM ரெயின்போவில்
1: தினமும் காலை 9:02
2: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
1: FM ரெயின்போக்கு
3: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பன்றி கழிவு மூலம் காய்கறி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக

மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்து ஆக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். உணவுச் சங்கிலியின் பணிநிலைகளில் மீன்கள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு, வழங்குபவர் வி. கண்ணன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை கவிதை சோலை, எழுதி வழங்குபவர் கல்லை வி. கோவிந்தராஜன் என்கின்ற கோவிந்தராஜலு அவர்கள். 7:25 நலமாய் வாழ HPV தடுப்பு ஊசி செலுத்திக் கொள்வதன் அவசியம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி. உமாசங்கர் அவர்கள்.7:30 வணக்கம் மக்களே. 8:02 to 8:15 வரையிலும், 8:30 to 8:55 வரையிலும் நம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே ஜோ. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் என்று. 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமோ சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே திரைத்துறையில் பெண்கள், வழங்கியிருக்கிறார் ஆர்ஜே சிவகங்காவதி.

2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர். இதில் மாதவிடாய்க்கு முன் ஏற்படும் அறிகுறிகள் மற்றும் வலியுடன் கூடிய மாதவிடாய் குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மகப்பேறு மற்றும் மகளிர் நோயியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் சசிரேகா ரங்கராஜ் அவர்கள். 4 மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர் டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜே அந்துவன். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல்

11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும் இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நமது 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 முதல் 8:15 வரை. 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். ஒன்பது மணிக்கு அரங்கிசை ஷியாமிலா வெங்க

0: பொன்னாச்சாமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி சீனிவாசன் ராவ் அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் பிரசன்னா அவர்கள் கடம், சென்னை ஏஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம், 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்னா செய்யாமை நெறிப்படுத்துபவர் மீனாட்சி அவர்கள். பனிரெண்டு மணிக்கு வளமான பாரதம் நிகழ்ச்சியில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் குறித்து சித்திரம் எழுதியவர் ஏ முருகையன், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை சௌமியா அவர்களின் பாடியுள்ள நம்மாழ்வார் பாசுரங்கள். 12:50 புதினப்பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்கியிருக்கிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 என்று மினியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை ஏஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். பிரியா சகோதரிகள் வி சண்முக பிரியா மற்றும் வி ஹரி பிரியா ஆகியோரின் பாட்டு. நான்கு மணிக்கு நிலாவை கையில் பிடிச்ச திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை சங்கர் கணேஷ் இயக்கம் ராமநாராயணன். 5:00 பொன்மாலை பொழுது உயிர் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 முதல் உடலுக்கான செய்திகள். 7:30 உழவர் உலகம். உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மாத்தூ திருக்கை உழவர் ஆர் ஜீகன் பால்க் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 8:00 முதல் 8:15 வரை திரை இசை. 8:15 முதல் 8:30 வரை ஒடிசா மாநிலம் பூரியில் நடைபெறும் பகவான் ஜெகநாதரின் வருடாந்திர ரத யாத்திரைக்கான வானொலி தொகுப்பு. எட்டு முப்பது முதல் 8:55 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 9:30 நாடகமலர் பூமிகள் நாடகம் எழுதியவர் ஜி சம்பத்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை ஏஞ்சல். 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இன்னும் சில நொடியில் கேட்கலாம் இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை ஏஞ்சல்.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள்.
3: நான் நான் என்று குறுகிய வட்டத்திற்குள் வாழும் வரை மகிழ்ச்சி நம்மை கண்டுகொள்வதில்லை. நாம் நாம் என்று வாழ்பவர்களின் காலடியில் மகிழ்ச்சி அமர்ந்து கொள்கிறது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதற்கு மனிதனாக பிறக்க தேவையில்லை. விலங்குகள் ஏற்கனவே அப்படித்தான் நடமாடுகின்றன. மனித உறவுகள் அற்புதமானவை, ஆனந்தம் அளிப்பவை. சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் இயல்பாக பழகுபவர்கள் வெற்றி வாகை சூடும் மனிதர்களாக இருப்பார்கள்.

0: அறிமுகத்திற்கு எப்போதும் மதிப்பு உண்டு. புதிதாக வீடு வாங்கி குடியேறுகிறோம். நாம் வாங்கிய வீட்டிற்கு அருகில் ஏற்கனவே குடியிருப்பவர் நம்மை எதிரி போல் பார்ப்பதாக வைத்துக் கொள்வோம். பதிலுக்கு நாமும் முகத்தை திருப்பிக் கொண்டால் நல்லுறவு வராது, நன்மையும் கிடைக்காது. குடிபுகுந்த சில நாள்களில் ஒரு தோதான நாளில் பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டிற்கு சென்று நம்மை நாம் அறிமுகம் செய்து கொண்டால் அவர்காட்டும் அன்பால் மயங்கி போவோம். முன்பின் தெரியாதவரிடம் நாமே வலிய சென்று அறிமுகம் செய்து கொள்வது சாத்தியமா எனத் தோன்றலாம். சில கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்க ஆரம்பித்தால் விரும்பியதும் நடக்காது, வேண்டியதும் கிடைக்காது. மேலும் முன்பின் தெரியாதவர்களிடம்தான் அறிமுகம் தேவை. ஏற்கனவே தெரிந்தவர்களிடம் அறிமுகம் தேவையில்லை. பேரறிஞர் பெர்னார்ட் ஷா ஒரு முறை நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அவர் செல்லும் வழியில் ஒருவர் புதிய வீடு ஒன்றில் அப்போதுதான் குடியேறியிருந்தார். அவர் தன் வீட்டு தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார். அவரிடம், எப்படி இருக்கீங்க என்றார் பெர்னார்ட் ஷா. புதிய வீட்டில் குடி வந்தவருக்கு கோபம் வந்துவிட்டது. நீங்கள் யார்? உங்களை நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் போய்விட்டார். மறுநாள் பெர்னார்ட் ஷா செல்லும் போது புது வீட்டுக்காரர் தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தார். ஐயா, எப்படி இருக்கீங்க? நேற்றே நாம் அறிமுகம் ஆகிவிட்டோம், ஞாபகம் இருக்கிறதா என்றார். புது வீட்டிற்கு வந்தவர் வேறு வழியின்றி நட்புக்கரம் நீட்டினார். சந்தோஷமாக பழகுவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொண்டால் சத்தம் போடும் மனிதர்களை கூட சாந்தப்படுத்தலாம். உறவுகளை எப்படி கையாள வேண்டும், எப்படி கையாள கூடாது என்பதற்கு இந்த கதையை கேளுங்கள். கோமாவில் பல மாதங்களாக கிடந்த கணவனை அருகிலேயே இருந்து கண்ணும் கருத்துமாக அவருடைய மனைவி கவனித்துக் கொண்டார். கணவனுக்கு நினைவு திரும்பியது. மனைவியை அருகில் அழைத்தார். என்னுடைய மோசமான நேரங்களிலெல்லாம் நீ என் கூடவே இருந்திருக்கிறாய். எனக்கு வேலை போன போது தைரியம் சொன்னாய். சொந்த தொழில் தொடங்கி நட்டம் வந்தபோது ஆறுதல் சொன்னாய். நம் வீட்டை கடன் கொடுத்தவர்கள் ஜப்தி செய்ய வந்தபோது வீட்டை காலி செய்து இந்த சிறிய வீட்டிற்கு அமைதியாக என்னுடன் வந்தாய். நான் இப்போது மருத்துவமனையில் இருக்கும் போது என் பக்கத்திலேயே இருக்கிறாய். உன்னை பார்க்கும் போதும் நினைக்கும் போதும் எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா என்று மெல்லிய குரலில் கேட்டார். மனைவி சந்தோஷ கண்ணீர் பொங்க நெகிழ்ச்சியுடன் கணவனின் கைகளை பற்றி கொண்டார். கணவன் சொன்னார், நீ என்னோடு இருப்பதால் தான் எனக்கு எந்த நல்லதும் நடப்பதில்லையோ என்று தோன்றுகிறது. இப்படி ஏறுக்கு மாறாக உறவுகளை கையாண்டால் எந்த உறவுதான் நீடிக்கும்? உறவுகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்போம். கற்றதை வாழ்வில் கடைபிடிப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

நேர்களே, நீங்கள் கேட்பது தெய்வீக ராகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் ஜே ஜே ராகவேந்திரா, பாலசுப்ரமணியம், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணித்திங்கள் 32 நாள் வியாழக்கிழமை. நேரம் 6:30.

வெண்பன்றி வளர்க்க ஏத்த இடம் தான் இந்த ஆத்தாங்கரை ஓரம். சீக்கிரமா நம்ம இடத்திலே பன்றி கொட்டையை போட்டுட வேண்டியதுதான். சரி, இடமெல்லாம் பார்த்தாச்சே, பைக் எடுத்துக்கிட்ட அப்படியே ஒரு பாட்டு பாடிட்ட மகிழ்ச்சியா போவோம் வீட்டுக்கு.

நாட்டு நாட்டு நாட்டு நாட்டு நாட்டு நாட்டு கூத்த காட்டு, நாட்டு நாட்டு நாட்டு நாட்டு நாட்டு வேட்ட கூத்த காட்டு, நாட்டு நாட்டு நாட்டு பாட்டு படிச்சு தப்படிச்சு காட்டு, நாட்டு நாட்டு நாட்டு வெற்றி கொடிய

0: கருத்தமுத்து, ஏப்பா கருத்தமுத்து, நில்லுப்பா நில்லுப்பா,
1: இருப்பா, வண்டி வண்டியை நிறுத்துற, மோட்டர் பைக்கை நிறுத்துறப்பா, இருப்பா.
0: என்னப்பா இன்னும் வேகமா வந்துட்டு இருக்கிற?
1: கருத்தமுத்து ரொம்ப மகிழ்ச்சியா தான் பாருக்கிறான்.
0: அது என்னப்பா காலையிலேயே உனக்கு மகிழ்ச்சி கொடுத்த விஷயம்?
1: ஆமா, நீ தான் சொன்னியா, வெண்பன்றி வளர்க்கற முறை, பராமரிக்கிற முறை, இத பத்தி எல்லாம் சொன்னியா?
0: ஆமா,
1: எனக்கு வெண்பன்றி வளர்க்கற ஆர்வம் ரொம்ப அதிகமாயிடுதுப்பா.
0: அப்ப பொழுது எப்ப விடியும்னு உட்கார்ந்து இருந்திருக்க?
1: ஆமா காத்தமுத்த, 4:30 பைக் எடுத்தேன், போயிட்டு வெண்பன்றி வளர்க்கறதுக்கு ஏத்த இடமான்னு ஆத்தங்கார ஓரமா நான் வாங்க போற தடல போய் பாத்துட்டு வரேன்பா.
0: ஓஹோ, சரி சரி, பாத்த என்ன தோணுச்சு?
1: காத்தமுத்த, நீ சொன்ன மாதிரியே ஆத்தங்கரம் ஓரமா இடம் அருமையா இருக்குதுப்பா. ஊருக்கு அப்பால 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இடம் இருக்கு, தண்ணி வசதி நல்லா இருக்கு, போக்குவரத்தும் ரொம்ப ஈஸியா இருக்குதுப்பா.
0: ஓஹோ, அதனால அந்த 1 ஏக்கர்ல வெண்பன்றை வளர்க்கறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டேன்.
1: ஆமா,
0: சரி சரிப்பா. ஏற்கனவே வெண்பன்றை வளர்க்கறது பராமரிக்கிறது எல்லாத்தையும் நான் உனக்கு சொன்னேன்.
1: சரி,
0: இன்னொரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்.
1: அப்படியா?
0: ஆமாப்பா,
1: சொல்லு சொல்லு சொல்லுப்பா.
0: பொதுவா வெண்பன்றி வளர்க்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா நம்ம நிலத்திலேயே மேடான பகுதியா அது இருக்குதான்னு பாக்கணும்ப்பா.
1: கதமுத, நீ சொன்ன மாதிரி ஆத்தங்கர ஓரத்துல இருக்கிற அந்த தடல ரொம்ப மேடான பகுதி தான்
0: பா. அப்போ உனக்கு பிரச்சனையே இல்லப்பா.
1: பரவாயில்ல, சந்தோஷம்.
0: ஏன் மேடான பகுதியா இருக்கணும்னா மழை காலத்துல தண்ணி தேங்க கூடாது.
1: ஆமா ஆமா ஆமா,
0: ஏன்னா சேனையா இருக்கிற பன்றிகளை அப்புறம் நம்ம தேவையில்லாம வேற இடத்துக்கு மாத்தணும்னு வச்சுங்க, அது பிரச்சனையை உண்டு பண்ணிடும்.
1: ஆமா ஆமா,
0: அதனாலதான் நல்ல மேடான பகுதியா பார்த்து நாம இந்த பன்றிக்கான கொட்டகைய போடணும்.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி காத்தமுத்த, நாளைக்கு நேரம் நல்லா இருக்க, நாளைக்கு அந்த தடலை வாங்குற வேலையில மும்மூர்மா இறங்கிடுவா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு.
0: கட்டாயம் செய்ப்பா, அருமையான இடம், நானும் அந்த பக்கம் எல்லாம் போயிருக்கேன், நல்ல மேடான பகுதி தான்.
1: சரி சரி,
0: சுத்து வட்டாரத்திலேயே அதுதான்ப்பா மேடான பகுதின்னு நினைக்கிறேன்.
1: ஆமா ஆமா ஆமா.
0: இதுல இன்னொரு விஷயம்ப்பா, நம்ம பன்றிகள் வரப்புல மேடான பகுதியா இருக்கிறதும் முக்கியம். அப்புறம் பன்றிகளுடைய அந்த கழிவு சாணம் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதை நல்லா காய வைக்கிறதுக்கும் மேடான பகுதியா இருந்தா நல்லதுப்பா.
1: ஓஹோ,
0: ஆமாப்பா, பன்றிகளுடைய அந்த கழிவை நல்லா காய வச்சு அது முறுமுறுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அதை அப்படியே நம்ம ஒரு சாக்கில் போட்டு கட்டி அதை நல்லா உரமா நம்ம பயன்படுத்தலாம்ப்பா.
1: அந்த கழிவும் நமக்கு ரொம்ப லாபம் கொடுக்குதுன்னு சொல்ல.
0: எப்பா, நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, இந்த பன்றிகளுடைய அந்த கழிவு இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதை நல்லா மக்க வச்சு காய்கறி பயிர் சாகுபடிக்கு பயன்படுத்துறாங்கப்பா. அது நல்லா லாபம் கொடுக்கறதுப்பா. வாழை, தக்காளி, நிலக்கடலை, கத்திரி, வெண்டை, இது மாதிரி சாகுபடி எல்லாம் பண்றாங்க இல்லையா?
1: ஆமா,
0: இந்த பன்றியோட சாணத்தை நம்ம மக்க வச்சு அதை ஒரு உரமா நம்ம பயன்படுத்தணும்னா விளைச்சல் அமோகமா இருக்கும்பா.
1: அடடா, பரவாயில்ல.
0: ஆமாப்பா, இதெல்லாம் நம்ம விளைவிச்சு டவுனுக்கு கொண்டு போனோம்னு வச்சுங்க, இந்த காய்கறியை பார்த்த உடனே அந்த பச்சை பசுன்னு பாக்கிறதுக்கே பளபளப்பா இருக்குல்ல.
1: அதான் வெண்பன்றியே அழகா இருக்குது, அதனுடைய சாணத்துல இருந்து விளைவிக்கிற காய்கறியும் சுவையா தான் இருக்கும்ல.
0: ஆமாப்பா, சாப்பிடறதுக்கு நல்ல சுவையா இருக்கும், பாக்கிறதுக்கும் நல்ல வாலிபமா அழகா பளிச்சுன்னு இருக்கும்பா.
1: பரவாயில்ல, இதுலயும் நம்ம லாபம் கண்டுபிடிக்கலாம் பொழுது.
0: ஆமாப்பா, இது போக அதனுடைய சிறுநீரா இருக்கட்டும், ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அது வெப்பம் தாங்காது, அப்பப்ப அது உடம்புல தண்ணி அடிக்கணும்னு. அப்ப அந்த தண்ணி அடிக்கும் போது நீ கழுவி விட்ட தண்ணி எல்லாம் வருது இல்லையா?
1: ஆமா,
0: இதெல்லாம் நம்ம விவசாய நிலங்கள்ல கொண்டு வந்து பயன்படுத்தணும்னா இன்னும் நல்ல உரம் கிடைச்ச மாதிரி ஆயிடும், சத்து கிடைச்ச மாதிரி ஆயிடும்பா.
1: கதமுத்த, தொட்டதெல்லாம் பொண்ணாகும்ன்றமா, அது மாதிரி கதையா அதுக்கு நீ சொல்றது?
0: ஆமாப்பா, வெண்பன்றி வளர்ப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லப்பா. பாக்கிறதுக்கு கேக்கிறதுக்கு வேணா அது என்னடா அது பன்றி வளர்க்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க, ஆனா அதுல நிறைய லாபம் இருக்குப்பா. நிச்சயமா நீ செய்வ, அருமையான எதிர்காலம் உனக்கு காத்து இருக்குப்பா.
1: ரொம்ப சந்தோஷம் காத்தமுத்த.
0: ஆமாப்பா, இன்னொரு விஷயமும் உன்ட்ட சொல்லிடுறேன்ப்பா.
1: சரி சரி,
0: 3 மாசத்துல ஆண் பன்றி குட்டிய நம்ம வந்து ஆண்மை நீக்கம் செஞ்சிடணும்னு நான் உன்ட்ட சொல்லியிருக்கேன்.
1: ஆமா,
0: அதுக்கான காரணம் என்ன சொன்னேன், ஒரே இனத்திலேயே பிறந்துச்சுன்னா மரபணு கோளாறு வரும்.
1: ஆமா ஆமா,
0: அப்படின்னு சொன்னேன்.
1: வேற ஒரு பண்ணையில இருந்து ஆண் பன்றிய கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற பெண் பன்றி கூட இனச்சேர்க்கை பண்றதுதான் நல்லதுன்னு சொன்ன.
0: ஆமாப்பா, இத ரொம்ப மனசுல வச்சுக்க. அப்புறம் ஒரு 4-5 தடவைக்கு மேல குட்டிகள் போட்ட அந்த பெண் பன்றி இருக்குல்ல,
1: ஆமா,
0: அத அதுக்கு மேல நம்ம வந்து குட்டிகள் போட அலோவ் பண்ண கூடாது.
1: ஓஹோ,
0: ஏன்னா குட்டிகளோட எண்ணிக்கை அது அதிகமா இருக்காது, அப்புறம் அது குறைச்சு குறைச்சு போடும், நமக்கு லாபம் இருக்காது.

0: அதனால நாலஞ்சு தடவைக்கு மேல குட்டிகள் போட்ட அந்த பெண் பன்றிகளை இறைச்சிக்காக நம்ம வித்துடணும்.
1: ஓஹோ,
0: ஆமாப்பா, அதுக்கு மேல அதை வச்சுக்க கூடாது. ஏன்னா அந்த குட்டி உற்பத்தி அதிகமா இருக்கிற மாதிரியே நம்ம வந்து பண்ணைய வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்பா.
1: ஓஹோ, காதுமுத்தா, நேத்து கூட சொன்ன வெண்பன்றி இறைச்சி ஹோட்டலுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன, சாதாரண மக்களும் சாப்பிடலாமா?
0: எப்ப, தாராளமா சாப்பிடலாம். நம்ம பகுதிகளில் வந்து மக்கள் வந்து அதை சாப்பிட்ற பழக்கம் இன்னும் சரியான முறையில் வரல.
1: ஓஹோ,
0: கொஞ்சம் கிராமங்கள் எல்லாம் கொஞ்சம் அருகழுப்பு படுறாங்க. ஆனா நீ விருப்பப்பட்டினா நீ சாப்பிடலாம்ப்பா.
1: ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம், நான் ஏற்றுமதியே பண்ணிடுறேன்.
0: சரிப்பா சரிப்பா, ஆனா அருமையான ஒரு உணவு, நீ தாராளமா டவுன்ல இருக்க ஹோட்டலுக்கு எல்லாம் கொடுக்கலாம்.
1: சரி சரி,
0: பின்னாடி உனக்கு நல்ல லாபத்தோட உன் வாழ்க்கை முறையே மாறி அமோகமா வளர்ந்துருவப்பா.
1: நீ சொன்னபடியே நடக்கட்டும் காதமுத்த.
0: சரிப்பா காதமுத்த, நான் கிளம்புறேன்பா.
1: காதமுத்த, ஒரு நிமிஷம் இருப்பா, வண்டி பாக்ஸ் திறக்கிறேன். இந்தப்பா காதமுத்த, தேங்காய் பூ.
0: ஓஹோ, பை நிறைய தேங்காய் பூ இருக்குதே.
1: ஆமாப்பா, நேத்து டவுனுக்கு போனோமா, அதுல கொஞ்சம் உனக்கு கொடுக்கலாம்னு எடுத்து வச்சேன். டவுன்ல தள்ளுவண்டியில நல்லா ஒரு 100 தேங்காய் பூ இருந்தது, பார்த்தேன் ஒரு 10 தேங்காய் பூ வாங்கிட்டேன்.
0: நல்ல அருமையான விஷயம்ப்பா இது. தேங்காய் பூவை நம்ம சாப்பிடணும்ப்பா.
1: ஆமாப்பா.
0: எப்பா, தேங்காய் பூல ஊட்டச்சத்து நிறைய இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இரு மடங்கு அதிகரிக்குமா.
1: ஓ, இரு மடங்கா?
0: ஆமாப்பா, தேங்காய் பூ இன்சுலின் சுரப்பைய தூண்டுதான். ரத்தத்துல அதிகப்படியான சக்கரைய கட்டுப்படுத்துதான் இந்த தேங்காய் பூ.
1: ஓஹோ,
0: ஜீரண சக்தி சில பேருக்கு குறைவா இருக்குல்ல.
1: ஆமா,
0: சாப்பிட்டுட்டு மதியானம் சாப்பிட கூப்பிட்டா எனக்கு செரிக்கவே இல்ல, வயிறு முழுக்க அப்படியே இருக்கு சாப்பிட்டதும்பாங்கல்ல.
1: ஆமா,
0: அவங்களுக்கு எல்லாம் முதல்ல இதை வாங்கி கொடு. அவ்வளவு விஷயம் இருக்குப்பா இந்த தேங்காய் பூல.
1: தேங்காய் பூ வாங்கி சாப்பிட்டா எந்த நோய் வராது பொழுது. சரி காதமுத்த, போயிட்டு வா.
0: நான் கிளம்புறப்பா.
1: சரி, மாடுங்கெல்லாம் கொட்டைகள் இருக்கும், மணி ஆயிடுச்சு, பால்காரர் வேற, பால்காரக்க நேரம் வந்திருப்பாரு, நாமளும் கிளம்புவோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் பன்றி கழிவு மூலம் காய்கறி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். இன்னும் சில நொடியில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை ஏஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் மொபைல் உற்பத்தி துறையில் மட்டும் 12 லட்சம் வேலைவாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் 1 லட்சம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் மதிப்பு கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், கடந்த நிதியாண்டில் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கும்

0: உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் 400,000 கோடி ரூபாய்க்கும் மேல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொபைல் போன் உற்பத்தியில் உலகில் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். இது சென்னை மண்டலத்தின் 14வது அஞ்சல் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையமாகும். இதன் மூலம் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலக வரம்பிற்குட்பட்ட ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் குறைந்தபட்சம் ஒரு பாஸ்போர்ட் சேவை மையம் அல்லது அஞ்சல் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையம் செயல்படுத்தப்படும் என்ற இலக்கு நிறைவேற்றப்படுகிறது. இச்சேவையால் வடசென்னை மக்களவைத் தொகுதியில் வசிக்கும் மக்கள் பாஸ்போர்ட் மற்றும் அது தொடர்பான சேவைகளை எளிதில் பெற முடியும். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பட்டறைப்பெரும்புதூரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியின் 5வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு 257 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். சட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்கள் தங்களது துறை சார்ந்த அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகர்கோவிலில் சிறை கைதி உயிரிழந்தது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மின்வெட்டு ஏற்படும் பகுதிகளில் அதை சீர் செய்யும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், குற்றவாளிகளை தண்டிக்கும் உரிமை நீதித்துறைக்கு மட்டுமே உண்டு என்றும், இல்லையெனில் காவல்துறை மீது மக்கள் நம்பிக்கை இழக்க நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இச்சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் முறையான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சொத்து முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளவர், மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டால் இவ்வழக்கில் உண்மையை வெளிக்கொணர முடியாது என்று கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் உத்திரைய மாத ஆண்டு திருவிழா தேர்பவனி நேற்றிரவு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி உலக பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் உத்திரிய மாத ஆண்டு திருவிழா முன்னிட்டு தேர்பவனி விமரிசையாக நடைபெற்றது. இந்த பேராலயத்திற்கு வெளிநாடு, வெளிமாநிலங்கள் மற்றும் வெளியூர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். பல்வேறு சிறப்புகள் பெற்ற இந்த பேராலயத்தில் உத்திரிய மாத ஆண்டு திருவிழா அடுத்து புனித செபஸ்தியார் சொரூபம் அடங்கிய தேரும், கடைசியாக உத்திரிய மாதா சொரூபம் அடங்கிய மின் அலங்கார தேரையும் பங்கு தந்தை அகஸ்டின் புனிதம் செய்து தொடங்கி வைத்தார். தேரானது கடற்கரை சாலை ஆரிலாண்டு தெரு வழியாக பவனி வந்து பேராலயத்தை வந்தடைந்தது. முன்னதாக பங்கு தந்தை தலைமை சிறப்பு திருப்பல் நடைபெற்றது. இதில் பேராலய அதிபர் இருதயராஜ், தந்தையர், பங்கு தந்தையர்கள், பங்கு மக்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் மும்பை வசாய் பகுதியை சேர்ந்த மக்கள் என தில்லானோர் கலந்து கொண்டு மாதாவை தரிசித்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: இருவரிச் செய்திகள். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இந்தியா போலாந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் நேற்று உத்தரப்பிரதேசம், கர்நாடக மாநிலங்களில் உள்ள ஜவுளித்துறை வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது.

0: மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரிலிருந்து அபுதாபிக்கு முதலாவது சர்வதேச விமான சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 19 ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிடமாற்றம் செய்து மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து நாங்குநேரி ராதாபுரம் வட்டத்தில் பாசன வசதிக்காக இன்று முதல் 108 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஒரத்தநாடு மற்றும் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள், நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் நாற்றாம்பள்ளி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் அமன் ஷெஹராபாத் 13-3 என்ற புள்ளிக் கணக்கில் ஜார்ஜியாவின் ராபர்ட்டியை வென்றார். வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் 61 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் 9-8 என்ற புள்ளிக் கணக்கில் அசர்பைஜானின் நூர்தீனை வென்றார். 65 கிலோ இடைப்பிரிவில் விஷால் 8-2 என்ற புள்ளிக் கணக்கில் கஜகஸ்தானின் ஊஷ்மியை வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கேரடிஃபில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 5:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. சீனாவின் ஹைகூ நகரில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் அந்த அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. வரும் 19 தேதி நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி.வி. சிந்து சீனாவின் யூ ஹானை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் மீன்கள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. வழங்குபவர் வி. கண்ணன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். உணவு விலையில் உள்ள மற்றொரு உணவு சங்கிலியின் ஒரு முக்கியமான கண்ணியாக இருப்பவை மீன்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் நீர்நிலைகளின் ஆரோக்கியத்திலும் மீன்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மீன்கள் சிறிய உயிரினங்களை உண்பதன் மூலம் அவற்றின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகின்றன. அதே சமயம் பாலூட்டிகள், பறவைகள் மற்றும் பெரிய மீன்களுக்கு அவை முக்கிய உணவாக அமைகின்றன. இந்த சுழற்சி சுற்றுச்சூழல் அமைப்பில் ஆற்றல் பரிமாற்றத்தை உறுதி செய்கிறது, மேலும் உணவுச் சங்கிலியின் சமநிலைக்கும் உதவுகிறது. தாவர வகை மீன்கள், எடுத்துக்காட்டாக கிளிமீன், நீர்நிலைகளில் அளவுக்கு அதிகமாக வளரும் பாசிகளை உண்கின்றன. இதனால் பாசிகள் மற்றும் களைகளின் அளவுக்கு அதிகமான வளர்ச்சி கட்டுப்படுத்தப்பட்டு பாசிகள் பவளப்பாறைகளை மூச்சு திணற செய்வது தடுக்கப்படுகிறது. மீன்கள் நீரின் அடியில் உள்ள வண்டல்களை கிளறி விடுவதன் மூலமும் நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்களை சுழற்சி செய்வதன் மூலமும் நீரின் தரத்தை மேம்படுத்துகின்றன. இதன் மூலம்

0: சுத்திகரிப்பு மற்றும் ஊட்டச்சத்து சுழற்சி ஆகியவை தாமாகவே நடைபெறுகின்றன. கடல் மீன்கள் வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை உறிஞ்சி அதை ஆழ்கடலுக்கு கொண்டு சேர்க்கும் கார்பன் சேமிப்பு செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதன் மூலம் காலநிலை மாற்றங்களின் அபரிதமான வேகம் தணிக்கப்படுகிறது. மீன்கள் மனித குலத்திற்கு பல்வேறு நன்மைகளை அளித்து வந்தாலும் அதிகப்படியான மீன்பிடித்தல் மற்றும் வாழ்விட அழிவு போன்ற காரணங்களால் மீன்வளம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறது. இவை இரண்டையும் விட வேகமாக உப்பு நீர் ஊடுருவல் மீன்வளத்திற்கு பெரிய சவாலாக உள்ளது. சொல்லப்போனால் உப்பு நீர் ஊடுருவல் மீன்வளம் மட்டுமன்றி விவசாயம் மற்றும் நிலத்தடி நீர்வளத்தையும் பாதிக்கிறது. உப்பு நீர் ஊடுருவல் என்பது கடல் நீர் பாசன நிலங்களுக்குள் ஊடுருவதையும் நிலத்தடி நீர்மட்டத்திற்குள் நுழைவதையும் குறிக்கிறது. அதிக அளவில் நிலத்தடி நீரெடுப்பு, உப்பு நீர் மற்றும் நன்னீர் சந்திக்கும் இடம் நகர்வு, கடல் மட்ட உயர்வு மற்றும் மழைநீர் சேகரிப்பு குறைவு போன்றவை இந்த ஊடுருவலுக்கு காரணமாக அமைகின்றன. இதன் காரணமாக விவசாய விளைச்சல் குறைதல், மீன்வளம் மற்றும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதால் மக்கள் இடம்பெயரும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். புதுச்சேரிக்கு அருகில் இருக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நாதல்படுகை, முட்டலைமேடு, அலக்குடி மற்றும் மாதாம்பட்டினம் போன்ற சில கிராமங்களில் உப்பு நீர் ஊடுருவலின் விளைவுகள் பரவலாக காணப்படுகின்றன. மழைநீர் சேகரிப்பு போன்ற மரபு சார்ந்த மறுசுழற்சி முறைகள் அல்லது செயற்கையான மறுசுழற்சி முறைகளின் மூலம் நிலத்தடி நீரை மேம்படுத்துதல், சதுப்பு நில காடுகளை பாதுகாத்தல் போன்ற முயற்சிகளின் மூலம் உப்பு நீர் ஊடுருவலை தவிர்க்கலாம். இந்த முயற்சிகள் பலனளிக்கும் வரை உப்புத்தன்மையை தாங்கும் பயிர் வகைகளை பயிரிடுதல், உப்பு நீருக்கு பொருத்தமான மீன்வளம் போன்ற மாற்றுத் தீர்வுகளை கையாளலாம். நீர்வாழ் உயிரினங்களின் வாழ்விடங்களை பாதுகாப்பது மற்றும் நிலையான மீன் வளர்ப்பு முறைகளை கையாள்வது சுற்றுச்சூழலின் எதிர்காலத்திற்கு மிக முக்கியமானது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் மீன்கள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. வழங்கியவர் வி. கண்ணன் அவர்கள்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக நாளை ஹரியானா, சண்டிகர் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களுக்கு செல்கிறார். ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் ஹைட்ரஜன் எரிபொருள் மூலமாக இயங்கும் நாட்டின் முதலாவது ரயிலை அவர் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். மேலும் சண்டிகரில் 14,700 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் தொடக்கி வைக்கிறார். மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் கூட்டம், இந்தியா ஐரோப்பா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், பாதுகாப்பு கூட்டாண்மை, மக்கள் இடம்பெயர்தலுக்கான கட்டமைப்பு ஆகிய துறைகளில் இருதரப்பு உறவை வலுப்படுத்தி மேலும் முன்னெடுத்து செல்லும் என்று தெரிவித்துள்ளார். இந்தியா பெல்ஜியம் இடையேயான முதல் உத்திசார் உரையாடல் கூட்டம் பெல்ஜியத்தின் புருசல்ஸ் நகரில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது வர்த்தகம், முதலீடு, பசுமை ஆற்றல், புத்தாக்கம் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் தங்களது ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளன. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், பிற தமிழக பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் அட்லாண்டாவில் இன்று நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியுடன் மோதவுள்ளது. ஹங்கேரியின் புடாபெஸ்டில் நடைபெற்று வரும்

0: ஆலியா கிம்ரே மற்றும் வர்கா ஜானோஸ் மெமோரியல் ரேங்கிங் சீரியஸ் மல்யுத்த போட்டியில் நேற்று நடைபெற்ற 57 கிலோ ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் அமன் செஹ்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: நேரம் 7:02.
2: கவிதை சோலையில் தமது கவிதைகளை எழுதி வழங்குகிறார் கல்லை வி கோவிந்தராஜன் என்கிற கோவிந்தராஜலு அவர்கள்.
3: அன்னை தமிழே, அன்னையே தமிழ்த்தாயே, உலகமெங்கும் ஆட்சி செய்யும் முதல் மொழியே, தமிழன்தானே மண்ணுலகில் முதல் தோன்றிய மனிதன் என்பேன். மனிதன் தான் பேசிய முதல் மொழியும் தமிழே. இன்றைக்கு 1000 மொழிகள் உண்டாம், இருந்தாலும் அனைத்திற்கும் தமிழன்தான் தாயாம். உன்னதமாய் உலக மொழி யாவற்றுள்ளும் உயர்மொழியாய் விளங்குபவள் நம் தாய் தமிழே. தென்பொதிகை மலை பிறந்து சங்கம் வைத்தே தென்பாண்டி மன்னர்களால் வளர்க்க பெற்றே கண்ணல் சுவை தமிழ் அணங்காய் வளர்ந்தாய் நீயே. கற்றறிந்த சங்கப்புலவர் பல்லோர் எண்ணற்ற சுவை நூல்கள் பல படைத்தார். இலக்கணங்கள், இலக்கியங்கள், காப்பியங்கள் என்றென்றும் இனிக்கும் நல்ல இதிகாசங்கள், இறை பக்தி நூல்கள் பல படைத்துள்ளார்கள். கன்னடமும் கலிதெலுங்கும் துளு மலையாளம் கணக்கற்ற மொழிகளையே ஈன்றெடுத்தாய். எண்ணினிதம் ரசிக்கும் நல் கற்பனைகள் இன்சுவைசேர் உமைகளை உள்ளடக்கி எண்ணற்ற நூல் படைத்தார் சங்கப்புலவர். எங்கிருந்தோ நம் நாட்டை வந்து சேர்ந்த பன்னாட்டு அறிஞர்களும் தமிழை கற்றே பாசமிக்க நற்றாயாய் உன்னை ஏற்றார். இன்றைக்கு உலகமெங்கும் தமிழர் உள்ளார் இனிய மொழி தாய் தமிழை பரப்புகின்றார். இன்று உலகில் வழங்குகின்ற மொழிகளுக்கெல்லாம் எம் தாயாம் தமிழ் மொழியே அன்னை என்பேன். எண்ணற்ற நாட்டு மக்கள் இன்னால் பேசும் ஆங்கிலத்தின் வேர் சொற்கள் ஆய்ந்து பார்க்கின் 90% தமிழிலிருந்தே தோன்றியதாய் ஆய்வறிக்கை கண்டார் இன்னால். மென்மேலும் பெருமை சேர்க்க திருக்குறள் நூலோடு மெச்சு புகழ் பல்வகை நூல் பெற்றிருக்கும் அன்னை தமிழுக்கு இணையான மொழி உலகில் உண்டா? அறுதியிட்டு நாம் சொல்வோம் உயர்மொழி தமிழே. அன்னை தமிழே, உன் பெருமை சொல்வதென்றால் 1000 கவிதை வரும் நெடுந்தொடராய் என்பதனால் உலக மக்கள் போற்றும் உயர்மொழி என் தாய் தமிழே, உன் புகழ் என்றும் வாழும். அன்றல்ல இன்றல்ல நாளையமல்ல, என்றென்றும் உலக அரங்கில் முதன்மை பெற்றே நின்று ஆட்சி நீ செய்வாய் காலமெல்லாம். நின்மைந்தன் உனை வணங்கி வாழ்த்துகின்றேன். அன்னையே தெய்வம், அன்னையின் அடிவயிற்றில் கருவாய் தோன்றி அணுதினமும் அணு அணுவாய் வளர்ச்சி பெற்று பெண் செய்யும் தியாகத்தால் பிறக்கின்றோம் நாம். பெற்ற பின்னர் பேரின்பம் கொள்வாள் அன்னை. கண் விழித்தே இரவெல்லாம் காவல் காப்பால், கண் எனவே ஈ இரும்பு தீண்டா வண்ணம் தன்னலத்தை கருதாமல் பாதுகாப்பாள். தன் பிள்ளை தினம் வளர உணவளிப்பாள். அன்னையவள் 10 சுமந்து பெற்று அலைக்காற்றில் அகல் தீபம் காப்பதை போல் தன் மகவை காப்பாற்றி வளரச் செய்வாள். தந்தை இவர் என உறவை அறியச் செய்வாள். அன்றாடம் படிப்படியாய் வளர்ச்சி கண்டே அகமகிழ்வாள். நடக்க வைப்பாள், நித்த நித்த மென்மேலும் புது சொற்கள் கற்க வைப்பாள். மேனியோடு அறிவினையும் சேர்த்தே வளர்ப்பாள். தன் மக்கள் வாழ் உயிர தினமும் தேய்வாள். தன் மக்கள் பசி தீர்ந்தால் போதும் அன்னை தன் பசியை பற்றி என்றும் கவலை கொள்ளாள். தன் மக்கள் மேனி நலம் காக்க வேண்டி தன்னலமே கெட்டாலும் கருத மாட்டாள். தன் உழைப்பால் மக்களுக்கு கல்வி தருவாள். உன்னதமாய் வாழ்வில் நாம் உயர்வதற்கு உருகிடுவாள் மெழுகனவே அவளே தெய்வம். கல்வி உலகத்தின் உயிர்கள் தமை அடக்கி ஆளும் உயர்ந்த குணம் மனித இனம் என்பது உண்மை. பல வகையில் அறிவியலால் ஏற்றம் பெற்றே பண்பாடுகள் நாகரிகம் மனிதன் கற்றான். நலம் பயக்கும் சுவை மிகுந்த இன்ப வாழ்வை நாம் பெறவே நற்கல்விதனை கற்போம் நன்றே. பல மக்கள் மத்தியிலே நாம் பொருந்தி வாழும் பக்குவத்தை கல்வியொன்றே பெற்றுத் தருமாம். நன்முறையில் மனிதரெங்கும் வாழ்வதற்கே நலம் பயக்கும் கல்வி கற்க வேண்டும் என்றே என்றென்றும் போற்றும் உயர் குறள் நூல் தந்த இணையற்ற வள்ளுவரும் 10 கண் போன்ற கல்வியினை கற்க சொன்னார். காந்தி மகான் வாழ்வுதனில் நடத்தை மாற்றம் என்பதனை தரும் கல்வி என்றார். சான்றோர் எங்கெங்கும் உயர் விளைக்கும் கல்வி என்றார். கல்வியினை கற்றவர்தான் கண்கள் பெற்றார், கல்லாதார முகத்தில் என்று புண்கள் பெற்றார். கல்வியற்றால் செல்லும் இடம் சிறப்பு கிட்டும், கல்லாதார் நல்வாழ்வின்றி தவிப்பார். உலகில் கல்வியற்றோர் இந்நாளில் உயர்மணி பெற்றே கழிப்புடனே வாழ்கின்றார். பெற்றோர் என்றால் கல்வி தந்து நம் மக்களையே உயர வைக்கின்றார். கனவெல்லாம் நனவாக்கும் கல்வி ஒன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே, அவ்வை வாக்கு. பேசுபுகழ் சான்றோர்கள்

பலரும் அண்ணால் இச்சையுடன் கல்வி கற்க வேண்டும் என்றார். இளம் வயதில் கருத்தூன்றி கல்வி கற்றால் அச்சமின்றி நலவாழ்வை பெறுவோம் நன்றே. அலட்சியமாயிருந்தோர்கள் வாழ்நாள் எல்லாம் இச்சிறப்பும் பெற்றிடாமல் இழிந்த வாழ்வில் இறுதி வரை துன்பமுற்று வாய்கின்றார்கள். அந்நாளில் மன்னராண்ட அரச சபையில் அதிகம் பெற்ற அறிவாளிகள் அமைச்சரானார். நன்கறிந்து மன்னர்களுக்கு ஆலோசனை சொன்னார். நாட்டினிலே நல்லாட்சி தொடர்வதற்கே அன்றாடம் ஆலோசனை கேட்டார் மன்னர். அறிஞர்களின் சொற்கேட்டு ஆன்றார் நன்றே. அன்றைய நாள் குருகுலத்தில் கல்வி கற்றார். அந்நிலைகள் இன்றில்லை, சிறப்பாய் கற்போம். கல்வியினால் மேன்மை பெற்ற நேரு மகான், காந்தி, அம்பேத்கர், ராதாகிருஷ்ணன் மற்றும் வல்லமையால் உலகே மிச்சும் அப்துல் கலாம் வான்புகழை தொட்டார்கள் கல்வியாலே. எல்லோரும் கல்வி கற்க வழி செய்தார் காமராசர். இந்நாளில் கல்வி கற்க பல வசதி எங்கும் உண்டாம். நல்முறையில் கல்வி கற்று உயர்ந்த வாழ்வை நாம் பெறுவோம். கல்விக்கு முதலிடத்தை தருவோம். ஒழுக்கம் வாழ்வுக்கு வழிகாட்டும் வள்ளுவர் குறளில் வாழும் நெறி பலவற்றை படைத்தளித்தார். தாழ்வில்லா நல்வாழ்வை பெறுவதற்கு தகுந்த வழி பல நமக்கு காட்டியுள்ளார். பாழ்படுத்தும் தீயவற்றை ஒதுக்க சொல்லி பயனளிக்கும் நல்லவற்றை ஏற்க சொன்னார். ஆழ்கடல் நீங்களாக மண்ணில் வாழும் அனைவருக்கும் பொருந்தும் உயர் கருத்தை சொன்னார். கல்வியது அனைவருக்கும் வேண்டும் என்றும் கல்வியினை கண்கள் என போற்றச் சொன்னார். நல்லொழுக்கம் மனிதருக்கு உயிர்தான் என்றும் நலவாழ்வு தரும் ஒழுக்கத்துடன் நாம் வாழ்வோம். நில்லாமல் சுற்றுகின்ற கோள்கள் எல்லாம் நேர் வழியில் சுற்றுவதை கண்டும் மாந்தர் பல்வகையில் ஒழுங்கின்றி வாழ்கின்றார்கள். பகுத்தறிவு தனை கொண்டு சிறப்பாய் வாழ்வோம். உண்மையிலே மனிதருக்கு ஒழுக்கம் வேண்டும். ஒழுக்கம் ஒன்றே நமது வாழ்வை உயர்த்தும் நன்றே என்பதனால் ஒழுக்கத்தை கடைபிடிப்போம். எல்லோருக்கும் இக்கரத்தை எடுத்துச் சொல்வோம். பண்பு தரும் நல்வழக்கம் ஒழுக்கம், அதனை பற்றி வாழ்வோர் உயர்வடைவார் வாழ்வில் என்று முன்னேற்றம் நமக்களிக்கும் ஒழுக்கம் தன்னை முயற்சியுடன் கடைபிடிப்போம். வெல்வோம் வாழ்வில். நாவினை அடக்கு. நாவினை அடக்கி நல்லுணவு உண்டால் நலவாழ்வு நம்மை வந்து சேரும். இன்றையில் நோயினில் வீழ்ந்து நொறுங்கிய நித்தம் நொந்திடும் நிலை நம்மை சேரும். பசித்த பின் உண்ணும் பழக்கத்தை கொண்டால் பல்வகையில் நலம் நமக்கு கிட்டும். நித்தம் பசிக்கும் உண்ணும் பழக்கத்தை கொண்டால் பல்வகையில் நோய் வந்து எட்டும். மதுவுடன் புகையும் உடலை அழித்திடும், மனதினில் கொண்டோர் மகிழ்வார். வீணே மதுவுடன் புகையும் விரும்பியே ஏற்போர் மதியிழந்து நோய்தனில் வீழ்வார். நாவினை அடக்கி நயன்பட பேசினால் நம்மை விரும்பி பலர் போற்றுவார். நித்தம் நாவினால் பிறர் மனம் புண்பட பேசினால் நம்மை காணும் ஊரார் தூற்றுவார். நாவினை அடக்கினால் உடலும் உள்ளமும் நற்பயன் பல நமக்கு கொடுக்கும். வாழ்வில் நாவினை அடக்காமல் ஊரும்பு பேசினால் நட்புகள் நீங்கிடும், பகை வந்து சேர்ந்திடும். உண்மை நம்மோர் நாவால் படும் துயர் ஒன்றல்ல இரண்டல்ல, நாவை அடக்குவோம். மீறி தன்னிட்டம் போல் நாவை உழவ விட்டாலே தண்டனையில் சிக்கினாமே முடங்குவோம். நாவினை அடக்கிட முயல்வோம், உயர் நலவாழ்வு தனை பெற்று மகிழ்வோம். வசந்த காலம் பூவெடுக்கும் மகரந்த பொடிகள் சிந்தும், புதுப்பூக்கள் புன்னகையின் பொறுப்பை காட்டும். பாவெடுக்கும் நெஞ்சுக்குள் கவிஞன் பார்வை பைந்தமிழில் புதுப்பாடல் படைத்து நீட்டும். மாவெடுக்கும் பூவாசம் மனதை அள்ளும், மல்லிகையும் முல்லைப்பூ மலர் மலர்ந்து காவிரிக்கும் இடந்தன்னை காட்சியளிக்கும். கண் காட்சியால் நெஞ்சத்தை கவர்ந்து கொள்ளும், வார்த்தைகளில் உச்சரிப்பால் வாயினிக்கும். வானெழுந்த முழுநிலவ மகிழ்ச்சி பூக்கும், வேர்த்திருந்த பொழுதுகளை விலக்கி வைத்து வீசுதென்றல் புதுமணத்தின் விரியப்பை கூறும். நீர்த்தெழுந்த சிந்தனையால் நெட்டி தள்ளி நெஞ்சினிக்கும் வளமான நேர்த்தி கூட்டும். ஆர்த்தெழுந்த வண்டுகளின் ரீங்காரங்கள் அரங்கேறும் மலர்முகத்தில் அகட்டலின்றி தேனிருக்கும் சோலை சூழ் திருவின் ஆட்சி திக்கட்டும் வசந்தத்தின் திகழும் காட்சி. மானிருக்கும் தேவன் கை அருளு நேர்த்தி மகிழ்வூட்டும் தென்னவரின் மாண்பு கீர்த்தி. ஊன் இனிக்கும் உள்ளத்தின் உணர்வினிக்கும் ஓங்குதழி இனிப்பிற்கும் உயர்வின் காலம். கவலைகள் பறக்கமடா, நல்லதை எண்ணியே நற்செயல் செய்தால் நலங்கள் விளையுமடா என்றும் பொல்லா வழியில் புரட்டுகள் செய்தால் பொலிவினை இழப்போமடா, வாழ்வில் பொலிவினை இழப்போமடா. பாரில் வல்லலாய் வாழ்ந்தோர் தம்புகள் பல்லாண்டு நிற்குமடா என்றும் ஊரில் சுரண்டலால் செல்வம் சேர்த்தால் ஒன்றுமே நிற்காதடா, முடிவில் ஒன்றுமே நிற்காதடா. நேர்மை உண்மை என்றே வாழ்வோர் நிம்மதி கொள்வாரடா. நித்தம் ஆர்வமாய் உடைத்தால் அதனால் செல்வம் அளவின்றி சேரும்படா, நமக்கே அளவின்றி சேரும்படா. பெற்றவர் நலனை பேணி காத்தல் பிள்ளைகள் கடமையடா. வாழ்வில் உற்றநல் துணையாய் ஓய்வினில் காத்தால் உள்ளங்கள் குளிரும்டா, பெற்றோர் உள்ளங்கள் குளிருமடா. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டென மனதினில் கொள்வாயடா. பிறரின் சிக்கலை தீர்த்து சகத்தினில் வாழ்ந்தால் சேர்ந்திடும் இன்பம்படா, நெஞ்சில் சேர்ந்திடும் இன்பம்படா. துன்பப்படுவோர் துயர்தனை துடைத்தால் தோல் கொடுக்க இறை வருவார். மற்றொரு

0: கண்ணீரை துடைத்து கவலையை போக்கினால் கவலைகள் பறக்குமடா, மனதின் கவலைகள் பறக்குமடா. எது அழகு? மண்ணுக்கு மரம் அழகு, மரத்திற்கு நிழல் அழகு, மாலைக்கு நிறம் அழகு, சோலைக்கு ஒளி அழகு, நூலுக்கு கருத்தழகு, ஆளுக்கு கிளி அழகு, பாலுக்கு சுவையழகு, வேலுக்கு பகையழகு, மாலுக்கு சிரிப்பழகு, வாளுக்கு துடிப்பழகு, சேலுக்கு நீரழகு, கோலுக்கு எழுத்தழகு, வீட்டிற்கு பெண்ணழகு, பெண்ணிற்கு கண்ணழகு, கண்ணுக்கு மையழகு, மையக்கு கருப்பழகு, நாட்டுக்கு சேவையழகு, சேவைக்கு ஏழ்மை அழகு, ஏழ்மைக்கு நிறையழகு, நிறைக்கு மதிப்பழகு, காதலுக்கு இடைவெளி அழகு, மோதலுக்கு நெருக்கம் அழகு, சாதலுக்கு முதுமை அழகு, ஓதலுக்கு இளமை அழகு, பண்ணைக்கு பயிற்சி அழகு, திண்ணைக்கு ஓம்பல் அழகு, படிப்பிற்கு பயிற்சி அழகு, பயிற்சிக்கு முயற்சி அழகு, முயற்சிக்கு உயர்ச்சி அழகு, உயர்ச்சிக்கு பணிவு அழகு, சொல்லுக்கு சுவை அழகு, நெல்லுக்கு பசுமை அழகு, மானுக்கு ஓட்டம் அழகு, மீனுக்கு நீச்சல் அழகு, தேனுக்கு இனிப்பு அழகு, காணுக்கு அடர்த்தி அழகு, புல்லுக்கு பணி அழகு, புடவைக்கு நூல் அழகு, கல்லுக்கு உறுதி அழகு, கவிதைக்கு ஓசை அழகு, வில்லுக்கு வெற்றி அழகு, பல்லுக்கு வரிசை அழகு, இல்லுக்கு மழலை அழகு, எல்லோருக்கும் சிரிப்பை அழகு, விண்ணுக்கு விண்மீன்கள் அழகு, மண்ணுக்கு பயிர்கள் அழகு, பெண்ணுக்கு நாணம் அழகு, பேருலகில் நாம் பிறப்பே அழகு. வெற்றி கொள்வோம். உண்ணும் உணவை ஊர்க்கெல்லாம் அளித்து உள்ளம் மகிழ்வோமே. பசி என்னும் பிணியை எங்கும் நீக்கி இன்பம் காண்போமே, நித்தம் இன்பம் காண்போமே. துன்பம் வாட்டும் உயிர்களின் துயரை துடைத்து மகிழ்வோமே. அட இன்னல் போக்கும் இனிய பணியால் இதயம் மகிழ்வோமே, நாமே இதயம் மகிழ்வோமே. ஒழுக்கம் என்னும் உயரிய பண்பாய் உயிர் போல் மதிப்போமே. நித்தம் ஒழுக்க வாழ்வால் உயர்வோம் என்பதை ஊருக்கு சொல்வோமே, நித்தம் ஊருக்கு சொல்வோமே. அன்பால் உலகில் அனைத்தும் பெறலாம் அன்பு வழி நடப்போம். காந்தி சொன்ன அகிம்சை தனி வழியில் நடப்போம். தினமும் நாம் நடப்போம், ஒன்றாய் தினமும் நாம் நடப்போம். பெற்றோர் தம்மை முதுமையில் காத்து பேரின்பம் காண்போமே. வாழ்க்கை முற்றிலும் முன்னோர் பெருமையை பேசும் முயற்சியால் நாம் வெல்வோம், சிறந்த முயற்சியால் நாம் வெல்வோம். ஓர்தாய் மக்கள் இந்தியர் என்ற உணர்வை உள்ளத்தில் கொள்வோமே. நம்மை யார் எதிர்த்தாலும் மோதி மிதித்து வெற்றியை கொள்வோமே, உயர்ந்த வெற்றியை கொள்வோமே.
1: இதுவரை கவிதை சோலையில் தமது கவிதைகளை எழுதி வழங்கினார் கல்லை வி. கோவிந்தராஜன் என்கிற கோவிந்தராஜலு அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னை ஏஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாத் ரத யாத்திரை ஒடிசாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செமிகான் இரண்டாம் கட்ட திட்டத்தை 1,27,500 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், செமிகான் இரண்டாம் கட்ட திட்டம் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்க்கும் என்றும் இளைஞர்களுக்கு உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் முக்கிய துறைகளில் தொழில்நுட்ப தற்சார்பை மேம்படுத்தும் என்றும் கூறியுள்ளார். இதேபோல் மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் இது இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் மற்றும் நமது மின்னணு பொருட்கள் உற்பத்தி சூழலுக்கு பெரிய ஊக்கமளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.

தெரிவித்துள்ளார். 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ள இத்திட்டம் உற்பத்தியை அதிகரிக்கும் என்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், யூரியா உற்பத்தியில் சுயசார்பை அடைவதற்கு இது வலு சேர்க்கும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் யூரியா உற்பத்தி ஆலைகளில் புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதன் மூலம் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறியுள்ளார். இதனால் ஒவ்வொரு யூரியா உற்பத்தி ஆலைக்கும் 250 கோடி ரூபாய்க்கும் மேல் சேமிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த இருதரப்பு பேச்சுகள் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் போலந்து சார்பில் அந்நாட்டு பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சர் திரு மைக்கேல் பொரோனோஸ்கி தலைமையிலான உயர்நிலைக் குழு பங்கேற்றது. இந்திய தரப்பில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்

0: இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த இருதரப்பு பேச்சுகள் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் போலந்து சார்பில் அந்நாட்டு பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சர் திரு மைக்கேல் பொரோனோஸ்கி தலைமையிலான உயர்நிலை குழு பங்கேற்றது. இந்திய தரப்பில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை செயலாளர் திரு பரத் கேரா தலைமையிலான குழு இடம்பெற்றது. அப்போது பேசிய திரு பரத் கேரா, இந்தியாவில் 86 மில்லியன் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 30% பங்களிப்பை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்துறை 3 கோடியே 30 லட்சம் பேருக்கு வாழ்வாதாரம் அளிப்பதாக அவர் கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிகள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். அண்மையில் அமலுக்கு வந்துள்ள இந்திய ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்திய போலந்து இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என்றும் திரு பரத் கேரா தெரிவித்தார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் மொபைல் உற்பத்தி துறையில் மட்டும் 12 லட்சம் வேலைவாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் 1 லட்சம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் மதிப்பு கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கடந்த நிதியாண்டில் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக புகழ்பெற்ற புரி ஜெகநாத் ரத யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஒடிஷா மாநிலம் பூரி நகரில் நடைபெறும் இந்த ரத யாத்திரையை காண உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். இந்த ரத யாத்திரை வரும் 24ஆம் தேதி வரை 9 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ரத யாத்திரையை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக புகழ்பெற்ற ஜெகநாத் ரத யாத்திரை பெரும் நம்பிக்கை, உறுதி மற்றும் பக்தியின் சின்னமாக திகழ்கிறது என்று கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் இந்த புனித ரத யாத்திரை கடவுள் மீதான உறுதிமிக்க பக்தியை பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். அனைவரது மகிழ்ச்சி, செழுமை மற்றும் நலனுக்காக தாம் பிரார்த்திப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்திலிருந்து முதலாவது சர்வதேச விமான சேவை இன்று தொடங்கியது. இந்தூரிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட் தலைநகர் அபுதாபிக்கு நேரடி விமான சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், சர்வதேச வழித்தடங்களில் விமானங்கள் இயக்குவதற்காக ஒரு விமானத்திற்கு 15 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்க மத்திய பிரதேச அரசு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் பயண கட்டணம் குறையும் என்றும் அவர் கூறினார். இந்தூரிலிருந்து அபுதாபிக்கு வாரத்திற்கு 4 நாட்கள் விமானம் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக தில்லி அல்லது மும்பை வழியாக அபுதாபி செல்ல வேண்டியிருந்தபோது பயண நேரம் 7 முதல் 8 மணி நேரமாக இருந்தது என்று குறிப்பிட்ட மத்திய பிரதேச முதலமைச்சர், தற்போது இந்தூரிலிருந்து நேரடியாக விமானம் இயக்கப்படுவதன் மூலம் பயண நேரம் 3.5 மணி நேரமாக குறைந்துள்ளது என்று தெரிவித்தார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம்

0: மாவட்டம் திருச்செந்தூரில் இந்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் நேற்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கத்தில் திருச்செந்தூரில் 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் நடைபெற்றது. மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை ஒரே இடத்தில் பொதுமக்கள் அறிந்து பயன்பெறும் வகையில் பல்வேறு துறைகளின் கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. வளர்ச்சியடைந்து இந்தியாவின் அமிர்த காலம், விக்சித் பாரத், வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டங்கள், போதைப்பொருள் ஒழிப்பு, செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. ஆதார் சேவை மையம், அமைப்பு சாரா தொழிலாளருக்கான சமூக பாதுகாப்பு திட்ட பதிவு, பொது சேவை மையம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், தொழில் மையங்கள் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பிலான விழிப்புணர்வு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் அந்த அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவு இறுதியாட்டத்தில் இந்திய வீரர் அமன் ஷெராவத் 13-3 என்ற புள்ளிக்கணக்கில் ஜார்ஜியாவின் ராபர்ட்டியை வென்றார். வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் 61 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் 9-8 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் நூர்தீனை வென்றார். 65 கிலோ இடைப்பிரிவில் விஷால் 8-2 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானின் ஆஷ்மிசானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமி கண்டக்டர் உற்பத்தியில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாத் ரத யாத்திரை ஒடிசாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25, 8 நொடிகள்.
3: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் HPV தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் அவசியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி. உமாசங்கர் அவர்கள்.
5: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். HPV தடுப்பூசி பற்றிய மேலும் சில தகவல்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். இந்த WHO வந்து உலக நாடுகள் அனைவருக்கும் கொடுத்திருக்கிற டார்கெட் வந்து 90% வேக்சினேஷன் கவரேஜ், அதாவது பெண்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 90% பெண்களுக்கு இது வந்து இந்த வேக்சின் போய் ரீச் ஆகணும். அப்புறம் 70% பெண்கள் வந்து அவங்க வாழ்நாளில் 2 தடவையாவது வந்து அந்த HPV ஸ்கிரீனிங் பண்ணணும். அதாவது நம்ம முதலே பார்த்தோம் பேப்ஸ்மே ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். 10 வருடங்கள் கேப்ல 2 தடவையாவது எடுத்து பார்க்கறது நல்லது. அப்புறம் 90% கேன்சர் சிஏ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் உள்ள நபர்களுக்கு 90% உள்ளவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைப்பதற்கான வழிவகைகளை ஏற்பாடு செய்யணும். இது வந்து 2030 உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் செஞ்சிருக்கணும் அப்படின்னு தகவலை நமக்கு வந்து WHO கொடுத்துருக்குது. ஏன்னா நெக்லெக்டட் இருந்துகிட்டு இருந்த ஒரு கேன்சர், நிறைய பேர் சஃபர் ஆகி டெத் ஆகிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பாதிப்பு எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் தான் இப்ப செஞ்சிருக்கிறோம். இவ்வளவு நாளா ஒரு 18 வருஷமா வந்து பிரைவேட்ல கிடைச்சது. பட் என்னன்னா வேக்சினுடைய காஸ்ட் அதிகன்றதால கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபான்றதால அதனுடைய ரீச் வந்து எலிஜிபிள் பாப்புலேஷனுக்குள்ள ரீச் பாத்தீங்கன்னா 1% தான் இருந்தது இது வரைக்கும். இப்ப WHO அனௌன்ஸ் பண்ணி 2022 சிங்கிள் டோஸ் அரசாங்கம் இதை வேகமாக ஒரு ஸ்டெப் எடுத்து இப்ப வந்து 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து பெண் பிள்ளைகளுக்கும் வந்து இந்த வருடத்திலிருந்து நம்ம ஊசிப்பட ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது முதல் 3 மாத கேம்பெயின் வந்து பிப்ரவரி 28 ஆரம்பிச்சு மே 8 வரைக்கும் இருந்தது. இப்ப அடுத்த எக்ஸ்டென்ஷன் ஒரு 3 மாதத்துக்கு கொடுத்திருக்காங்க. இந்த 3 மாதமும் வந்து August 30 வரைக்கும் உள்ள எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல ஏன்னா பிப்ரவரி டைம்ல வந்து இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணப்ப எல்லா இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா 9th படிக்கக்கூடிய இல்லை 10th, ஏன்னா இந்த 14 வயது பூர்த்தி ஆயிரும். 14வது பர்த்டே கொண்டாடிக்கணும்னா 15வது பர்த்டே கொண்டாடிக்க கூடாது. இந்த ஏஜ் குரூப்புக்கு தான் அதை வந்து பர்டிகுலர் ஏஜ் குரூப் நம்ம அதை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்தியா முழுக்க வந்து அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மற்றும் சமுதாய நலவழி மையங்களிலும் தான் நம்ம இந்த வேக்சின் கொடுத்துட்டு இருக்கோம். அனைத்து வேலை நாட்களிலும் இந்த 3 மாதமாக கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப அடுத்தது எக்ஸ்டெண்ட் பண்ணியும் 3 மாதம் இன்னும் ஒரு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய

0: இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 11,000 பெண் பிள்ளைகள் வந்து இந்த ஏஜ் குரூப்ல வராங்க. அவங்களுடைய தகவல்கள் வந்து அனைத்து பள்ளிகளிலிருந்து கிடைக்கப்பெற்று இப்போது கிட்டத்தட்ட 4,200 பேர் இது வந்து இந்த வேக்சினை பாதுகாப்பா போட்டிருக்கிறாங்க. எந்த விதமான சைடு எஃபெக்டும் இதுல வராது, மிக பாதுகாப்பானது. நாங்க அதுக்கான இந்த ஊசியை போட்டுக்கிறதுக்காக வந்து என்ன இதுல ஒரு கண்டிஷனா, இதுல வந்து பேரண்ட்ஸுடைய கன்சென்ட் ரொம்ப முக்கியம். இந்த வேக்சின் போட்டுக்கிறதுக்கு பேரண்ட் கன்சென்ட் கொடுத்த பிறகுதான் இந்த வேக்சின் போடுவோம். ஸோ அதனால வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கண்டக்ட் பண்ணி, ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சு இந்த வேக்சின் போட்டதுக்கான மனநிலையை உருவாக்கி இருக்கிறோம். அவங்க வந்து விருப்பத்தோடு போட்டிருக்காங்க. 4,300 பேர் இது வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. இன்னும் கேம்பெயின்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அடுத்த மாதம் கடைசி வரை பாண்டிச்சேரியில் நாங்கள் ஒரு பரிட்சாத்தியமான அடிப்படையில் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், இப்போ வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 19-7 வந்து ஸ்பெஷல் கேம்பெயின்ஸ் வந்து அனைத்து ஆரம்ப சோதனைகளையும் நடத்துவதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இதில் வந்து என்ன காரணம்னா, இதில் வந்து நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போறதால அவங்களால பிள்ளைகளை கூட்டு வர முடியல. முதல் 3 மாதத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூல் எக்ஸாம்ஸ் ஹாலிடேஸ் அப்படின்ற இதுல கொஞ்சம் டைம் இதாயிடுச்சு. இப்போ இந்த பீரியட்ல பேரண்ட்ஸ் ரெடியா இருக்கிறாங்க. பட் என்னன்னா அவங்களுக்கு வந்து ஓய்வு நேரம் இல்லைன்னா இதுக்காக லீவ் போட்டு வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கக்கூடியது. ஏன்னா இதுல பேரண்ட்டோட கன்சென்ட் வேணும். பேரண்ட் கூட இருந்தா நல்லது அந்த நாங்க ஊசி போடும்போது. அப்புறம் ஊசி போட்ட பிறகு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல இங்க எங்க கிட்ட 1/2 hour அப்சர்வேஷன்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல அவங்க ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. அந்த மாதிரிதான் இதை அட்வைஸ் பண்ணியிருந்தோம். அதனால எல்லாம் அனைத்து பள்ளிகளிலுமே வந்து இந்த மாணவர்களுக்கு 9 மற்றும் 10th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஊசி போடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாள் பர்மிஷன் ஸ்கூல் லெவலில் எந்த விதமான அவங்க நேராக ஸ்கூலுக்கு அன்றைக்கி போக வேண்டாம், அன்றைக்கி வீட்டிலேயே நம்ம ஊசியை போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பேரண்ட்ஸால் முடியல கூட்டு வர முடியலன்றதுக்காக தான் இப்போ வந்து, ஏன்னா சனிக்கிழமையில் இந்த கடந்த ஜூன் மாதம் மட்டும் பார்த்தா சனிக்கிழமையில் வந்து 4 சனிக்கிழமை எங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து போட்டுட்டு போயிருக்காங்க. மிக மிக பாதுகாப்பான ஒரு தடுப்பூசி, பெண்களுக்கு வரக்கூடிய மிக கடுமையான அந்த கருப்பு பை வாய்ப்புற்று நோயை தடுக்க முற்றிலும் தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பூசி இது. இதனுடைய இது வந்து மக்களுக்கு இப்பொழுது முற்றிலும் இலவசமாக, 4,000 ரூபாய் உள்ள ஒரு மருந்து வந்து இலவசமாக கிடைக்கப்படுகிறது. இந்த வாய்ப்பினை அனைத்து பெற்றோர்களும், எந்தெந்த வீட்டில் இந்த 14 வயதுக்கு மேல் உள்ள குழந்தைகள் இருக்காங்களோ அந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி அவர்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொண்டு சுகாதாரத்துறை சார்பாக அனைவரும் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் HPV தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் அவசியம் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர்.

நேரம் 7:31, 25 நொடிகள். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வணக்கம் மக்களே, வித் நான் உங்கள் ஆர் ஜெபுவி. இன்னைக்கு காலையில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ஆரம்பிக்கணும்னு சொல்லி நம்மளோட எஃப்எம் ரெயின்போவில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜில் நம்ம ஒரு கொஷின்ஸ் எப்பயுமே ஜென்ரல் நாலேஜ் கொஷின் போட்டுட்ருப்போம். இன்னைக்கு ஒரு சூப்பரான கொஷினோட நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அது என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, உலகின் மிக உயரமான போர்க்களமான ஷாஜியின் பனிப்பாறையின் இந்தியா தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர எந்த ஆபரேஷனை தொடங்கியது? மீண்டும் உங்களுக்காக, உலகின் மிக உயரமான போர்க்களமான ஷியாச்சின் பனிப்பாறையை இந்தியா தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர எந்த ஆபரேஷனை தொடங்கியது? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நம்மளோட ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஃபேஸ்புக் பேஜில் போய் உங்களோட ஆன்சர்ஸ்லாம் வணக்க மக்களை போஸ்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.

வணக்க மக்களே, நிகழ்ச்சியில எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் செஷனுக்கு உள்ள போகலாம். மத்திய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியாகியிருக்கு. டெக்னீஷியன் பிரிவில் 14 பேரும், எலக்ட்ரீஷியன் பிரிவில் 4 பேரும், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் 4 பேரும், மெஷினிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 2 பேரும், ஏசி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆளும் உட்பட மொத்தம் 27 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10 வகுப்பு அல்லது ஐடிஐ, வயது வரம்பு 3/8/2026 என்று உள்ளபடி 18 முதல் 28 வரைக்கும் இருக்கலாம். தேர்ச்சி முறை பயிற்சி முறையை பொறுத்த வரைக்கும் ட்ரேடு தேர்வு, எழுத்து தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலயமா தான். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 3/8/2026. மேலும் விவரங்களுக்கு cmeri.res.in என்ற வெப்சைட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் உங்களுக்காக cmeri.res.in என்ற வெப்சைட்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில ஆல்ரெடி நான் கேட்ட கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகின் மிக உயரமான போர்க்களமான சியாச்சின் பனிப்பாறையை இந்தியா தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர எந்த ஆபரேஷனை தொடங்கியது? மீண்டும் உங்களுக்காக, உலகின் மிக உயரமான போர்க்களமான சியாச்சின் பனிப்பாறையை இந்தியா தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர எந்த ஆபரேஷனை தொடங்குது? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நம்மளோட ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஃபேஸ்புக் பேஜில் போய் வணக்க மக்களே போஸ்ட் கீழே உங்களோட ஆன்சர்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மீண்டும் வணக்கம் மக்களே, ஷோக்குள்ள வந்தாச்சு. நிகழ்ச்சியில் மறுபடியும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஐஐடி வேலையில் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பி ஃபஸ்ட்டு மற்றும் சி பணியிடங்கள் இருக்குது. ஜூனியர் இன்ஜினியர்ஸ் சிவிலில் ஒரு இடமும், ஓபிசி பிரிவினர் இருக்குது, வயது 35 வயதுக்குள்ளே இருக்கணும். ஜூனியர் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலில் ஒரு இடமும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வயது 35 வயதுக்குள்ள. உடற்பயிற்சி இன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு இடங்களும், எஸ்சி எஸ்டி எஸ்சி பிரிவுகளும் மற்றும் ஓபிசி பிரிவுகளும் ஒரு இடமும். அக்கௌண்டன்ட் பார்த்தீங்கன்னா 5 இடங்கள் இருக்குது, எஸ்சி ஒரு இடமும், ஓபிசி இரண்டு இடங்களும், மாற்றுத்திறனாளிகளுக்கு இரண்டு இடமும் இருக்குது. குரூப் சி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு இடமும் ஜென்ரல்லையும், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஒரு இடம் பொது ஜென்ரல்லையும், சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடமும் எஸ்சி பிரிவுகளுக்கும் எஸ்டி பிரிவுகளுக்கும், மெடிக்கல் இன்ஜினியர் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு இடமும் ஓபிசி பிரிவினர்களுக்கும், சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு இடம் ஜென்ரல் பிரிவினர்களுக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் இன்ஜினியரிங் ஒரு இடமும் எஸ்சி பிரிவினர்களுக்கும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஒரு இடம் ஜென்ரல் பிரிவினர்களுக்கும், மெட்டீரியல் சயின்ஸ் மற்றும் மெட்டீரியல் சயின்ஸ் மற்றும் மெட்ரலாஜிக்கல் இன்ஜினியரிங் இரண்டு இடம் பொது இடமாகவும், பொது பிரிவினர்களுக்கும், கணிதமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் ஓபிசி பிரிவினர்களுக்கும், மெக்கானிக்கல் மற்றும் ஏரோஸ்பைஸ் இன்ஜினியரிங் ஒரு இடம் எஸ்சி பிரிவினர்களுக்கும், இயற்பியலில் ஒரு இடம் ஓபிசி பிரிவினர்களுக்கும், வயது 35 வயதுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு இருக்குது. மேலும் அனைத்து விவரங்களுக்கும் தெரிந்து கொள்ள பார்த்தீங்கன்னா https.iith.ac.in கெரியர் என்கிற இணையதளத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். மீண்டும் உங்களுக்காக https.iith.ac.in/career என்கிற இணையதளத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆன்லைன் விண்ணப்பங்களுக்கு கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 20ஆம் தேதி.

நேரம் 7:53:34 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வணக்கம் மக்களே, ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா, நான் கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, உலகின் மிக உயரமான போர்க்களமான சியாச்சின் பனிப்பாறை இந்தியா தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர எந்த ஆபரேஷனை தொடங்கியது? இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் மேகதூத். இது 1984 இந்திய ராணுவம் ஆப்ரேஷன் மேகதூதம் என்ற சியாச்சின் பனிப்பாறையின் முக்கிய உயரமான பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றியது. இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகின் மிக உயரமான போர்க்களமான சியாச்சின் அறியப்படுகிறது. இதற்கான கரெக்டான ஆன்சர் சொன்னது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னியன் மேடு வண்ணை கணேசன், NMP நச்சுப்பிள்ளை, விவேகானந்தன், ஆறுமுகம் செட்டியார், தனுஷ், அந்தோனிராஜ், கார்த்திக் கீதாஞ்சலி, செய்யார் சந்திரசேகர், மதுரை சோ சண்முக சுந்தரம், தில்லை வில்லாளன் ராஜன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், லூயிஸ் செல்வராஜ்,

0: பூலுவப்பாளையம், ஆனந்தமுருகன், இவங்கெல்லாம் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு சூப்பராகவே போச்சு ஷோ, நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நானும் நம்புகிறேன். இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் இதே மாதிரி சூப்பரான க்வெஸ்சனோட வந்து நான் சந்திக்கிறது நான் உங்கள் லார்ஜே பூவி. ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884216.

0: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் சாலை இணைப்பை மேம்படுத்தி போக்குவரத்து நெரிசல் மற்றும் பயண நேரத்தை குறைக்கும் வகையில் சுமார் 25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 உயர்மட்ட நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் நாட்டின் செமிகண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியை வலுப்படுத்தும் நோக்கில் செமிகான் 2.0 திட்டத்திற்கு சுமார் 127,500 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் தன்னாட்சி நிறுவனமான நவோதய வித்யாலயா பள்ளியில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் அமைந்துள்ள பள்ளிகளில் 2027-28 கல்வியாண்டிற்கான 6ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கு navodaya.gov.in என்ற இணையதளத்தில் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் 2027-27 கல்வியாண்டில் 5ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். இதற்கான தேர்வு வரும் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி நடைபெறும். கேரளம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மாதாந்திர பூஜைகளை முன்னிட்டு இன்று மாலை நடைத்திடக்கப்படுகிறது. இம்மாதம் 21ஆம் தேதி வரை பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யலாம் என்றும் கூட்ட நெரிசலை தவிர்க்க இணைய வழி முன்பதிவு முறையை கடைபிடிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, பாகூர் மற்றும் கோர்க்காடு துணை மின் நிலையங்களில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இந்த துணை மின் நிலையங்களிலிருந்து மின்னூட்டம் பெறும் அனைத்து பகுதிகளுக்கும் இன்று காலை 10 மணி முதல் பகல் 2 மணி வரை மின் விநியோகம் தடைபடும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3 போட்டிகள் கொண்ட 1 நாள் கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டி கார்டிஃப் சோஃபியா மைதானத்தில் இன்று மாலை 5:30 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 8:15. ஹாய் ஹலோ வணக்கம், நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜனா ஸ்டுடியோல இருந்து பேசிட்டு இருக்கேன். எஸ், ஒவ்வொரு நாளும் நம்ம ஆர்ஜே பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒவ்வொரு ஊருக்கெல்லாம் போயிட்டு அங்க இருக்க மக்கள்கிட்டையும் பேசிட்டு அந்த ஊரை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற மக்கள் என்னெல்லாம் நடைமுறையில இருந்துட்டு இருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரம் என்ன, சோ அங்க இருக்க சூழல் என்ன அப்படின்லாம் நமக்கு டெய்லி அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஆர்ஜே ஜோ என்ன ஊர்ல இருந்து நம்ம புதுவை நிகழ்ச்சியை கொண்டு போறாங்கன்ட்டு கேட்டு தெரிஞ்சு Over to RJ Joe.
1: FM Rainbow Puduvai 102.8 நம்ம கிட்ட ஒரு நேர் வந்து அவங்க ஊரை பத்தி நான் சொல்றேன், எங்க ஊரை பத்தி நான் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றேன் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. அவங்க என்னதான் சொல்ல போறாங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன் புதுசு புதுசா சொல்ல போறாங்க அப்படின்றத வாங்க நம்ம அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: நீங்க காலை வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கேன்.
1: ஓகே சார், உங்க நேர் என்ன சார்?
2: பாலமுருகன்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார். எங்க
2: படிச்சீங்க சார்? ஐடி ஆசிரியர். அவங்கள பாத்துட்டு நானும் ஒரு ஸ்டூடெண்டா அப்படி இருப்பேன். அப்ப ஒரு உற்சாகமா போயிடும் இல்லைங்களா? ஒரு நாள் அப்படியே பக்கத்துல கூட போகும்போது அதுவும் நல்லா ஜாலியா எனக்கு போயிடும்.
3: அப்படின்னு
2: சின்ன பிள்ளைங்க அப்படிலாம் இல்ல. நான் வந்து இன்ஜினியரிங் ட்ரைட் படித்தேன். படிச்சு ஜாப் தேடிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. கிடைக்கும் போது என் மிஸ் போன வந்து வந்துட்டேன். வந்துட்டு அதுவும் நான் வந்து அப்படின்ட்டு நம்ம ஒரு நாலு பேருக்கு நல்லது கற்றுக் கொடுக்கலாம் இல்லைங்களா? போட்டி கல்வி இந்த கற்றுக் கொடுக்கும் போது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படி இப்ப பாத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து நல்லா எஜுகேஷன் கொடுத்துட்டு அவங்கள வந்து நல்வழிப்படுத்துறது இந்த மாதிரி ஒரு இது போகுது இல்லையா? அது நல்லா ஒரு போயிட்டு இருக்கு. அப்படி ஐடி சைடு சொல்ற இன்ஜினியரிங் படிச்சு அந்த சைடு போயிருந்தாலும் நம்மளால முடியாது. இப்ப ஐடிஐல ஒர்க் பண்ணிட்டு பசங்களை பார்க்கும்போது அவங்களை வந்து ஒரு விதத்துல நான் நல்வழிப்படுத்துறேன் போது அதுவும் டீச்சிங் எனக்கு ஒரு நல்லா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப ஒரு 7 வருஷமா போயிட்டு இருக்கு. நிறைய பசங்க பாக்குறேன் நான். பசங்க பாத்தீங்கன்னா ஐடிஐ வர பசங்க பாத்தீங்கன்னா சரியா படிக்க மாட்டாங்க இல்லைங்களா? எஜுகேஷன்ல டென்த்ல வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க, டென்த்ல சரியா படிக்க முடியல, இந்த மாதிரி இருக்கிற மாணவர்கள் தான் வருவாங்க. நல்லா படிக்கிற மாணவர்களை வந்து நம்ம வந்து நல்வழிப்படுத்துறதோ இல்ல அவங்களை நல்ல செய்தி கொண்டு போறதோ பெரிய விஷயம் கிடையாது. இந்த படிக்கவே முடியாம இருக்கிற மாணவர்கள் பாத்தீங்களா, அவங்கள வந்து ஒரு நல்ல இது கொண்டு போறதுக்கு இந்த தொழிற்கல்வியில நல்ல ஒரு இது வச்சுருவாங்க. டென்த்ல ஃபெயில் ஆயிட்டு படிக்க முடியாம இருக்கிற மாணவர்கள் இந்த மாதிரி தொழிற்கல்வியை தேடி போகலாம். சரியா படிக்க முடியலன்னு சொல்லிட்டு வேற வேற வேலைக்கு போறது இல்ல. இந்த மாதிரி தொழிற்கல்வியை படிச்சு இதுல எந்த கல்வியும் போக முடியும் பார்த்து வரலாம். அதுக்கு வந்து இந்த ஐடி வந்து ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கும். அந்த மாணவர்கள் சொன்னது நம்புறேன். இப்ப வந்து எஜுகேஷன் இது முடிஞ்சு புதுசா மாணவர்கள் சேர்றாங்க, நிறைய பேர் சேர்ந்து பிளஸ் டூ எல்லாம் தவறி இருக்காங்க. அவங்களாம் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணி ஐடிஐல நிறைய பிரிச்சு இருக்கு. அதெல்லாம்

செலக்ட் பண்ணி அப்படியே போனா நிறைய நல்ல ஸ்கோப் இருக்கு. இப்பெல்லாம் வந்து தொழில் கல்விக்குலாம் நிறைய வாழ்த்து வந்து வச்சிருக்கேன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியன், ஐடி எலக்ட்ரிஷியன், ஐடி மெக்கானிக், ஃபிட்டர், வெல்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆப்ஷன் இருக்கு. ஏசி பேசிக்கா ஏசி மெக்கானிக் இருக்கு, அது கூட இருக்கு. அந்த மாதிரி செலக்ட் பண்ணி போயிட்டே இருக்கும்போது லைஃப்ல நல்லா ஒரு நம்ம சீக்கிரம் படிக்கலையேன்னு சொல்லிட்டு நினைக்காம இந்த மாதிரி சூஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நல்லா போகுது லைஃப்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 இனி கேட்கலாம் தொடர்ந்து நம்ம புதுவை நிகழ்ச்சியை. அரியூர்ல இருந்து நம்ம ஆர்ஜே ஜோ பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, இன்று ICAR நிறுவன தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிறுவன தினத்தின் நேரடி ஒளிபரப்பு புதுடெல்லியிலிருந்து புதுச்சேரி குரும்பாபேட் வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஒளிபரப்பப்பட உள்ளது. இத்தருணத்தில் தாங்கள் தவறாமல் இந்த ICAR நிறுவன தினத்தின் நேரடி நிகழ்வுகளை காண உங்களை புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் அன்புடன் அழைக்கின்றது. இன்று காலை 10 மணிக்கு இவ்வாறு புதுச்சேரி குரும்பாபேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். எஸ், வெல்கம் பேக் டு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே ஜெனா ஸ்டுடியோல இருந்து பேசிட்டு இருக்கேன். வெளியே நம்ம ஆர்ஜே ஜோ ரெடியா இருக்காங்க, மீண்டும் அவங்க கிட்ட பேசிடலாம். ஓவர் டு ஆர்ஜே ஜோஸ்பின்.
3: சாப்பாடு
4: நல்லா பேசிட்டு இருக்கோம். இப்ப காலையில வர்க்ல முடிச்சு

0: பண்றோமா இல்ல இனிமேட்டு தான் நம்ம எல்லா வரையும்
1: அடுத்த ஒரு நேர் யாத்திரா இருக்காங்க அப்படின்னு நான் தேடி தந்துருவேன்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
4: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
6: நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, இன்று ICAR நிறுவன தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிறுவன தினத்தின் நேரடி ஒளிபரப்பு புதுடெல்லியில் இருந்து புதுச்சேரி குருமாபேட் வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஒளிபரப்பட உள்ளது. இத்தருணத்தில் தாங்கள் தவறாமல் இந்த ICAR நிறுவன தினத்தின் நேரடி நிகழ்வுகளை காண உங்களை புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் அன்புடன் அழைக்கிறது. இன்று காலை 10 மணிக்கு இதனை புதுச்சேரி குருமாம்பேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேரம் 8:40 ஆகிட்டு இருக்கு. FM ரெயின்போ 102.8 கேட்டிருக்க நம்ம புதுவை. மீண்டும் நம்ம ஆர்ஜே ஜோ கூட இணைந்து பேசலாம்.
7: உங்களுக்கு பண்றதுக்கு எப்படி இருக்கு அந்த ஒர்க்? ரொம்ப பிடிச்சி. ஏன்னா எந்த ஒர்க் இருக்கீங்க நீங்க?
8: ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல.
7: ஓகே சார், சூப்பர் சார். அப்படின்னா என்ஜாய் பண்ணி அந்த ஒர்க் பண்றீங்க.
8: ஆமா.
7: ஓகே சார், ஓகே சார். என்ன சார் உங்களுக்கு இந்த ஊர் வந்து எப்படி இருக்கு சார் உங்களுக்கு? ஏன்னா அறிவிருந்து ஒரு எஃப்ஆர் என்ன பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு உங்களை வந்து ஒரு வந்து போயிட்டு இருக்கீங்க.
8: அதே மாதிரி
7: எப்படி எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி பேசிட்டு இருக்காங்க.
8: ஆமா.
7: ஓகே சார், ஓகே சார். இப்ப

0: lot of
1: மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
3: நேரம் 8:51, 22 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம புதுவை நிகழ்ச்சியோட நிறைவு திறந்துக்கு வந்தாச்சு. நிறைவா நம்ம ஆர்ஜே ஜோ என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: ஆமா, நம்ம ஆர்ஜே சொன்ன மாதிரிதான் நம்ம புதுவை நிகழ்ச்சியோட நாம இப்ப க்ளோசிங் வந்துட்டோம். நான் இப்போ அரியலூர்ல இருந்து நான் பேசிட்டேன். நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் சூப்பரா அந்த ஊரை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது இல்லாம நம்ம கூட பேசினவங்க வந்து இன்னும் பல இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொன்னாங்க. சோ நம்ம நேயர்கள் யாரெல்லாம் கேட்டுக்கிட்டோம் எல்லாருக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அது இல்லாம இந்த ஊர் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு. யாருக்காவது டைம் வந்து அந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த ஊரை வந்து சுற்றி பார்ப்பா. ஏன் அப்படின்னா மக்கள் வந்து ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாங்க, எல்லாருமே நல்லா ஜாலியா, எல்லாருக்குமே நல்லா சூப்பரா பழகுறாங்க. இப்ப நீங்க நம்ம கூட பேசும்போது என்ன ஏது அப்படின்ட்டு வந்துதான் அவங்ககிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் பேசுறாங்க. என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க அப்படின்ற மாதிரிதான் கொஞ்சம் ஜாலியா பேசுறாங்க. சோ எனக்குமே இந்த ஊர் வந்து அழிவு அப்படின்ற அந்த ஊர் வந்து பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ இதோட நான் டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மனதோடு.

0: நேரம் 8:55, 3:00.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். அவர் பக்கத்து தேசத்து மேல படையெடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். அதையும் தன்னுடைய நாட்டோட சேர்த்துக்கணுங்கிற ஆசை. எப்போ படையெடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அவரை தேடிக்கிட்டு வந்தார். அவர் அடிக்கடி வருவார், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். இப்போவும் அப்படி தான் வந்தார். என்ன மன்னா யோசனைன்னார். இவர் தன்னுடைய யோசனையை சொன்னார். இந்த சமயத்தில் மன்னருக்கு தாகம் எடுத்தது, தண்ணி குடிக்கணும் போல் இருந்தது. உடனே அங்கே இருந்த ஒரு அரண்மனை பணியாளரை கூப்பிட்டார். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னார். அந்த பணியாளர் போனார், ஒரு கோவலையில் தண்ணி கொண்டு வந்தார், ராஜா கிட்டே நீட்டினார். ராஜா அதை வாங்கி குடிக்கிறதுக்காக வாய்கிட்ட கொண்டுட்டு போனார். அந்த நேரம் பார்த்து மன்னா கொஞ்சம் பொறுங்கன்னார் இந்த பெரியவர். ஆவலோடு குடிக்க போன மன்னர் அப்படியே நிறுத்திக்கிட்டு பெரியவரை பார்த்தார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், மன்னா இப்போ உங்களை விட வலிமை உள்ள ஒரு சக்தி உங்களுக்கு தண்ணி கொடுக்க மறுத்துடுதுன்னு வைங்க, உங்களை குடிக்க விடாமல் தடுத்துடுது அப்படின்னா, இப்போ இந்த ஒரு கோவலை தண்ணீரை வந்து என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ எனக்கு இருக்கிற தாகத்துக்கு என்னுடைய அரசாங்கத்தில் பாதியையாவது கொடுத்து இந்த தண்ணியை வாங்கிறதுக்கு தயங்க மாட்டேன்னார் அவர். சரி இப்போ அந்த தண்ணியை குடிங்கன்னார் பெரியவர். மன்னர் ஆவலோடு அந்த தண்ணியை குடித்து முடித்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தன்னுடைய படையெடுப்பு பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் இந்த பெரியவர் கேட்டார், மன்னா இப்போ நீங்கள் ஒரு கோவலை தண்ணீரை வந்து குடித்து முடிச்சுட்டிங்க, இப்போ அந்த தண்ணீர் உங்கள் உடம்பை விட்டு வெளியில் வரக்கூடிய பாதை அடப்பட்டு போச்சு அப்படின்னு வச்சுங்க, அதை வெளியேற்றுவதற்காக நீங்கள் எவ்வளவு செலவழிப்பீங்க அப்படின்னு கேட்டார். மன்னர் யோசனை பண்ணார், அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா என்னுடைய அரசாங்கம் பூராவையும் அதுக்கு ஈடாக தர்றதுக்கு கூட தயங்க மாட்டேன்னார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், எந்த அரசாங்கத்தின் மதிப்பு ஒரு கோவலை தண்ணீர் அளவுக்கு கூட இல்லையோ அந்த அரசாங்கத்தை அடையணுங்கிற பேராசையில் மனிதர்கள் தங்களுடைய சகோதரர்கள் கூடவே சண்டை போட்டுக்கிறாங்களே, அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னாராம். மன்னருக்கு இப்போ தான் அர்த்தம் புரிஞ்சுதான். மனசில் தெளிவு உண்டாச்சு. தன் மனசுக்குள்ளே உண்டான வெறியை விரட்டி அடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியாக ஆட்சி புரிஞ்சார். இப்படி ஒரு கதை. உயிருக்கு என்ன விலை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் அது இப்போ எவ்வளோ மலிவாக போயிட்டுது அதையும் யோசனை பண்ணி பாருங்களேன். ஆசை வந்து பேராசையாக மாறுது, அப்புறம் அது வெறியாகுது, அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிக்குது. இந்த காலத்து மனிதர்களுக்கு ரெண்டு விதமான பைத்தியம் பிடிச்சிருக்கிறதாக ஒரு பெரியவர் சொல்கிறார். ஒன்று பணம், இன்னொன்று அதிகாரம். இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்? ஒரு சர்வாதிகார நாட்டில் 3 பேர் ஜெயிலில் இருட்டு அறையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து நான் பிரச்சாரம் பண்ணினேன், அதனால்

0: நல்ல கூட்டத்தில் தகராறு வந்துட்டது, கலவரமாக போச்சு, அதுக்கு நான் தான் காரணம்னு அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னாராம் அவர். சரி, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து கேட்டிருக்கார். நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணேன், அதனால் கலவரம், அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து போட்டாங்கன்னார். சரிப்பா, நீ எப்படி அங்கே வந்த அப்படின்னு மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்களாம். இதுக்கு அந்த ஆள் மெதுவாக வெளிச்சத்துக்கு வந்து, நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னாராம்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, இன்று ICAR நிறுவன தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிறுவன தினத்தின் நேரடி ஒளிபரப்பு புதுடெல்லியிலிருந்து புதுச்சேரி குரும்பாம்பேட் வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஒளிபரப்பப்பட உள்ளது. இத்தருணத்தில் தாங்கள் தவறாமல் இந்த ICAR நிறுவன தினத்தின் நேரடி நிகழ்வுகளை காண உங்களை புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் அன்புடன் அழைக்கின்றது. இன்று காலை 10 மணிக்கு இதனை புதுச்சேரி குரும்பாம்பேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். ஒடிசாவில் உலக புகழ்பெற்ற புரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை இன்று முதல் தொடங்குகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நாட்டின் செமிகண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியை வலுப்படுத்தும் நோக்கில் செமிகான் 2.0 திட்டத்திற்கு சுமார் 1,27,500 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. ஹோமுஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் ஈரான் மீது 2வது கட்ட தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும், மேலும் இந்த பகுதியில் ஈரானின் கட்டுப்பாட்டை தளர்த்தும் வகையில் தனது நடவடிக்கைகளை மேலும் விரிவுபடுத்தி வருவதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலுக்கு மத்தியில் உள்நாட்டில் பெட்ரோலிய பொருட்கள் போதுமான அளவில் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருட்களின் ஏற்றுமதிக்கான கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. மேலும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான தற்போதைய கலால் வரியில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் அரசின் எரிசக்தி நிறுவனத்தின் தலைவர் திரு செர்கி கொரெட்ஸ்கியை அந்நாட்டின் புதிய பிரதமராக அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பரிந்துரைத்துள்ளார். ஹங்கேரியின் புடாபெஸ்டில் நடைபெற்று வரும் சர்வதேச ரேங்கிங் தொடர் மல்யுத்த போட்டியில் தற்போது வரை இந்தியா 1 தங்கம் மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3 போட்டிகள் கொண்ட 1-நாள் கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டி கார்டிஃப் சோஃபியா மைதானத்தில் இன்று மாலை 5:30 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

காலை வணக்கம், எஃப்எம் ரெயின்போவில் இது இணைய வழி நேர் விருப்பம். அல்லது உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 7598510505 என்ற எண் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் டைப் பண்ணி அனுப்புங்க. நிகழ்ச்சியில் முதல் சாங்கை கேட்டிருக்காங்க சென்னையை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள், ரெக்க திரைப்படத்திலிருந்து.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

நேர்களுக்கு ஓர் அறிவிப்பு. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, இன்று ICAR நிறுவன தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிறுவன தினத்தின் நேரடி ஒளிபரப்பு புதுடெல்லியில் இருந்து புதுச்சேரி குருமாம்பேட் வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஒளிபரப்பப்படவுள்ளது. இத்தருணத்தில் தாங்கள் தவறாமல் இந்த ICAR நிறுவன தினத்தின் நேரடி நிகழ்வுகளை காண உங்களை புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் அன்புடன் அழைக்கின்றது. இன்று காலை 10 மணிக்கு இவ்வாறு புதுச்சேரி குருமாம்பேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேரம் 9:15 42 ஆகிடுச்சிருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர் விருப்பம் தான் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்லாம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 7598510505 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் கேட்டிருக்காங்க அடுத்த சாங்கை, அவ்வை சண்முகி திரைப்படத்திலிருந்து. யாருன்னு கேட்டிங்கன்னா சாமிநாதன் மற்றும் சித்ரா அவர்கள் திருச்சியிலிருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8ல இணையவழி நேரு விருப்பம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங் எல்லாம் கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா 7598510505 என்ற எண் இருக்கு, நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ அடுத்த சாங்கை கேட்டிருக்காங்க ராமகிருஷ்ணன் குழுமங்கொண்டார்ல இருந்து, சுந்தரா டிராவல் திரைப்படத்துல இருந்து.

நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. அன்பார்ந்த விவசாய பெருமக்களை, இன்று ICAR நிறுவன தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிறுவன தினத்தின் நேரடி ஒளிபரப்பு புதுடெல்லியில் இருந்து புதுச்சேரி குருமாம்பேட் வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஒளிபரப்பப்பட உள்ளது. இத்தருணத்தில் தாங்கள் தவறாமல் இந்த ICAR நிறுவன தினத்தின் நேரடி நிகழ்வுகளை காண உங்களை புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் அன்புடன் அழைக்கின்றது. இன்று காலை 10 மணிக்கு இவ்வாறு புதுச்சேரி குருமாம்பேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். வெல்கம் பேக் டு த ஷோ நேர் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்லாம் கேட்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7598510505 என்ற எண் இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த சாங்கை கேட்டிருக்காங்க மாதவரம்லேருந்து லூயிஸ் சரஸ்வதி பத்மநாதன் அவர்கள், குக்கு திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 9:34 13 ஆகிட்டு எஃப்எம் ரெயின்போ துபாய் 102.8 இணைய வழி நேர் விருப்பம் தான் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் கேட்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா 7598510505 என்ற எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ அடுத்த சாங் கேட்டிருக்காங்க, கோவையில இருந்து லூயிஸ் செல்வராஜ் அவர்கள், பிரின்ஸ் திரைப்படத்துல இருந்து.
1: குன்றத்திலே

மீண்டும் இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச சாங்லாம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 7598510505 என்ற நம்பருக்கு உங்களுக்கு ஃபேவரான சாங்லாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போது நிகழ்ச்சியில் அடுத்த சாங்கை கேட்டிருக்காங்க, தூத்துக்குடியிலேருந்து ஸ்ரீ பாலசுப்ரமணியன் அவர்கள், பூக்கள் விடும் தூது திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 9:51, 26 நொடிகள் ஆகிடுச்சு. இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த சாங்கை கேட்டிருக்காங்க பண்ருட்டிலேருந்து INR மீரா, அமித், அஸ்மிதா, அஸ்மித்ரன் இவர்கள் எல்லாரும் பாஷா திரைப்படத்துலேருந்து கேட்டிருக்காங்க.

சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9888424216.

இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு சாங்ஸ் கேட்ட எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பேன் நம்புறேன். இருந்தாலும் பல பேரால சாங்ஸ் கேட்க முடியலன்றது என்னால ஃபீல் பண்ண முடியுது. அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, தேனி மாவட்டம் செல்வம் குறிஞ்சிப்பாடி அருண்குமார், மத்தீஷா பத்திரானா ஸ்ரீலங்கா, கடலூர் ஓட்டியை சேர்ந்த சுரேஷ், தர்மபுரி அருண், தேவிகா, தேவிகாபுரம் வீரமணி, மதுரை சண்முகம், இடுக்கி குமார், உளுந்தூர்பேட்டை ராஜேந்திரன். இவங்களுக்காக டெடிகேட் பண்ண ஒரு சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இனி தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். ஒடிசா புரி ஜெகநாதர் ரத யாத்திரையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் வாழும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக நாளை ஹரியானா, சண்டிகர் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களுக்கு செல்கிறார். ஹரியானா மாநிலம் ஜிண்ட் ரயில் நிலையத்தில் ஹைட்ரஜன் எரிபொருள் மூலமாக இயங்கும் நாட்டின் முதலாவது ரயிலை அவர் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். மேலும் சண்டிகரில் 14,700 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் தொடக்கி வைக்கிறார். உள்நாட்டிலேயே மொபைல் போன் உற்பத்தி செய்யும் திட்டத்திற்கு சுமார் 62,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உலகளாவிய மின்னணு உற்பத்தி மையமாக இந்தியாவை வலுப்படுத்துவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை முன்னெடுக்கும் வகையில் தேசிய யூரியா முதலீட்டுக் கொள்கை 2026 மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த கொள்கையின் கீழ் நாட்டில் இயற்கை எரிவாயுவை அடிப்படையாக கொண்ட புதிய யூரியா உற்பத்தி ஆலைகளை நிறுவுவதற்கான முதலீடுகள் ஊக்குவிக்கப்பட உள்ளன. கேரளம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மாதாந்திர பூஜைகளை முன்னிட்டு இன்று மாலை நடை திறக்கப்படுகிறது. இம்மாதம் 21 வரை பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யலாம் என்றும் கூட்ட நெரிசலை தவிர்க்க இணையவழி முன்பதிவு முறையை கடைபிடிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீட்டின் கீழ் சென்டாக் மூலம் நடைபெறும் மாணவர் சேர்க்கையில் விண்ணப்பிக்க 35 விளையாட்டுப் போட்டிகளை அங்கீகரித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பதாரர் விளையாட்டு ஒதுக்கீட்டை ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. சோ நேரம் 10:03 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சிக்காக உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சோ இன்னைக்கு இந்த ஒன் ஹவர் நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சி எது சம்பந்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவின் மிக நீளமான நெடுஞ்சாலைகள் பத்தின க்வெஸ்சன் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ முதல் க்வெஸ்சன், ஷோவோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நான் சொல்லிடுறேன். தேசிய நெடுஞ்சாலை NH44. ஸோ இந்த நெடுஞ்சாலை என்ன ஊரில் ஸ்டார்ட் பண்ணி என்ன ஊரில் முடியுது, அதே மாதிரி இது எத்தனை கிலோமீட்டர் கொண்டது அப்படின்றது தான் உங்களுக்கான க்வெஸ்சன். க்வெஸ்சனை மறுபடியும் சொல்லிடுறேன். தேசிய நெடுஞ்சாலை NH44. ஸோ இதோட ஸ்டார்டிங் பிளேஸ் சொல்ல போகிறீங்க, என் பிளேஸ் சொல்ல போகிறீங்க.

இதோட கிலோமீட்டரும் நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு கால் பண்ணி சொல்ல போறீங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் ஒரு எண் 2275230. வெளியூர் நேயரா இருந்தீங்க இல்ல மொபைல்ல இருந்து ட்ரை பண்றவங்களா இருந்தா 0413 என்ற புதுவையோட முன்குறிட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப ஷோல பாட கேட்கலாம். எந்திரன் திரைப்படத்தில் இருந்தேன்

0: நேரம் 10:18 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டிருக்கீங்க கெட் செட் கோ நிகழ்ச்சியோட ஓபனிங்ல ஒரு சூப்பரான க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தா, தேசிய நெடுஞ்சாலை அதாவது நேஷனல் ஹைவே NH44, ஸோ இந்த ரோட் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது அப்படின்னு கேட்டிருந்தேன். அதே மாதிரி இது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு ஆன்சர் சொல்ல நேயர் வந்திருக்காரு. யார் எங்க இருந்துன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
1: ஸ்ரீநகர்
0: ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தொடங்கி கன்னியாகுமரியில முடியுது தமிழ்நாட்டுல. ஓகேவா? எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா?
1: நன்றி சார்.

நேர்களே, கெட் செட் கோட அடுத்த க்வெஸ்சன் உங்களுக்காக என்னன்னா, தேசிய நெடுஞ்சாலை NH-27 உங்களுக்கான க்வெஸ்சன் நம்பர் அப்படின்னு சொல்றேன். தேசிய நெடுஞ்சாலை NH-27, சோ இந்த ரோட் எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடியுது, அதே மாதிரி இது எத்தனை கிலோமீட்டர், அதுதான் உங்களுக்கான க்வெஸ்சன்ஸ். சோ இதுக்கு ஆன்சர் தெரியுனா கால் பண்ணுங்க FM ரெயின்போக்கு 2271760 2275230 என்ற எண்கள்ல. இப்போ உங்களுக்கான பாடல் கேட்கலாம், பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 10:17 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டிருக்கீங்க கெட் செட் கோ. சோ சாங்க்கு முன்னாடி க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தேன்னா NH27 அதாவது தேசிய நெடுஞ்சாலை 27, சோ இதோட கிலோமீட்டர் கேட்டிருந்தேன். அதே மாதிரி எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். இதுக்கு ஆன்சர் பண்ண நேர் வந்திருக்காரு, யார் எங்கிருந்து? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சூப்பரா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் சார்.
0: ஓகே, சோ க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆமா சார், NH27 அப்படிங்கறது போர்பந்தர் குஜராத்ல இருந்து சில்சர் அசாம் வரைக்கும் கனெக்ட் ஆகுது சார். இதனுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, இதனுடைய நீளம் 3507 கிலோமீட்டர். இது ஈஸ்ட் கோஸ்ட், அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார கனெக்ட் பண்ணி 7 மாநிலங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹைவேஸாகவும் இருக்கு அப்படிங்கறது ஒரு கூடுதல் தகவல் சார்.
0: ஓகே, அதாவது குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம் மற்றும் அசாம், 7 மாநிலங்களை வந்து இது வந்து வழியா இந்த பாதை செல்கிறது.
1: எஸ் எக்ஸாக்ட்லி, அது எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஹைவேஸ் பாருங்க.
0: எஸ் சார், சோ நீங்களும் ஆன்சர் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கீங்க. சோ உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சார்.
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ சார்.
0: நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நேர்களே கெட் செட் கோல உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன், தேசிய நெடுஞ்சாலை 48 NH48, சோ இந்த ரோட் எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க எண்ட் ஆகுது, இதுதான் உங்களுக்கான க்வெஸ்சன்ஸ். அதே மாதிரி இது எத்தனை கிலோமீட்டர், இதுதான் உங்களுக்கான க்வெஸ்சன். மறுபடியும் சொல்லிடுறேன், தேசிய நெடுஞ்சாலை 48 NH48, சோ இதோட கிலோமீட்டர் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க, எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க முடியுதுன்றது சொல்ல போறீங்க. கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போ.

2271760 மற்றும் ஒரு எண் 2275230. நிகழ்ச்சி நடந்ததாக பாடல் கேட்கலாம், பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்தில் இருந்தேன்.

0: நேரம் 10:25 40 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டிருக்கீங்க கெட் செட் கோ வித் மீ ஆர் ஜே ஜனா. எஸ், சாங்க்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தேன்னா, NH 48 நேஷனல் ஹைவே 48, ஸோ இதோட கிலோமீட்டர் எத்தனை, எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். இதுக்கு ஆன்சர் கொடுக்க வந்திருக்க நேயர், வணக்கம். யார், எங்க இருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன் சார்.
0: ஓகே, க்வெஸ்சன் கேட்டிங்களா மேம்?
1: கேட்டேங்க சார்.
0: ஓகே,
1: அது வந்து டெல்லி டு சென்னை.
0: ஓகே,
1: அது நம்ம 5 மாநிலத்தையும் சேர்த்து வருது.
0: ஓகே, எத்தனை கிலோமீட்டர்?
2: என்னென்ன ஊர் டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு கவர் பண்ணுது. இது முக்கிய நகரங்களான, அதாவது சிட்டிஸ், மேஜர் சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, குருகிராம், ஜெய்ப்பூர், அகமதாபாத், மும்பை, புனே அண்ட் பெங்களூர் கனெக்ட் பண்ணிட்டு சென்னைக்கு வருது டெல்லியிலேருந்து.
1: ஓகே, சூப்பர் சார், சூப்பர் இன்ஃபர்மேஷன். நாங்கள் அதெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது மேப்ல அங்கே அங்கே அப்போ படிச்சது. எங்களது வந்து நேஷனல் ஹைவேஸ் 47.
2: ஓகே,
1: கன்னியாகுமரி.
2: சூப்பர் சூப்பர் மேடம்.
1: அதனால 48 ஞாபகம் வந்துருச்சுங்க சார்.
2: ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம்.
1: வாழ்த்துக்கள், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
2: நன்றி மேம், நன்றி மேம். எஃப்எம் ரெயின்போ சபா உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மேம்.
1: பாடல் நல்லா யோசிச்சு அதுக்கு மேட்சிங்கா பாடல்கள் போட்டுட்டு இருக்கீங்க. சூப்பர் சார்,
2: தேங்க்யூ, தேங்க்யூ மேம். நன்றி மேம் கால் பண்ணதுக்கு.
1: அந்த மாதிரி, தேங்க்யூ சார்.
2: ஓகே மேம்.
0: நேக்லே கெட் செட் கோ நிகழ்ச்சியில உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன், NH 52 நேஷனல் ஹைவே 52, ஸோ இதோட கிலோமீட்டர் எத்தனை, ஸோ எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க எண்ட் ஆகுது அப்படின்றதுதான் உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன். ஸோ இதுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு எண் 2275230. இப்போ உங்களுக்கான பாடல் 96 திரைப்படத்திலிருந்து கேட்ட என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 10:34 ஆயிட்டு இருக்கு. கெட் செட் கோ சாங்க்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், அதாவது தேசிய நெடுஞ்சாலை NH-52. ஸோ இந்த ரோட் எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க முடியுது அப்படின்னு கேட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாம இதோட கிலோமீட்டர் எத்தனை அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இதற்கு விடை கொடுக்க வந்திருக்கும் நேயர், வணக்கம். யார் எங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு வந்து பாபு சார், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா

0: இருக்கேன் சார்.
1: நன்றி சார்.
0: ஆன்சர் தெரியுமா சார்?
1: ஆமா சார், இது பஞ்சாப்ல தொடங்கி கர்நாடக மாநிலத்துல முடியுது சார்.
0: ஓகே, எத்தனை கிலோமீட்டர் சார் இந்த ரோடு?
1: இது வந்து 2317 கிலோமீட்டர் வருது சார்.
0: ஓகே, சூப்பரா சொன்னீங்க. அதாவது சங்க்ரூர் அந்த ஊர் பஞ்சாப்ல ஆரம்பிச்சு
1: கர்நாடகா அங்கோலாங்கிற இடத்துல முடிஞ்சு.
0: ஓகே, இதோட தூரம் பாத்தீங்கன்னா 2317 கிலோமீட்டர். இது மேஜரான சிட்டிஸ் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகால வந்து முடியுது. சோ இந்த ஒரு சூப்பரான விஷயம் சொல்லிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சார்.
1: நன்றி சார். நன்றி
0: நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி.
0: நேர்களே, கெட் செட் கோ நிகழ்ச்சியில உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன், NH30 நேஷனல் ஹைவே 30. ஸோ இதோட கிலோமீட்டர் எவ்வளோ, இந்த ரோட் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது அப்படின்றத உங்களுக்கான க்வெஸ்சன். மறுபடியும் சொல்றேன், NH30 நேஷனல் ஹைவே 30. ஸோ இதோட கிலோமீட்டர் சொல்ல போறீங்க, இது என்ன ஊர்ல ஸ்டார்ட் பண்ணி எங்க முடியுதுன்னு சொல்ல போறீங்க, இதுதான் உங்களுக்கான க்வெஸ்சன். கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் முருகன் 2275230 என்ற நெய்ங்கள்ல. இப்போ உங்களுக்கான சூப்பரான பாடல் கேட்டு வாங்க. சாமுராய் திரைப்படத்திலிருந்து

0: வெல்கம் பேக் டு கெட் செட் கோ நிகழ்ச்சியில சாங்க்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். NH30 இது எத்தனை கிலோமீட்டர், சோ இது எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க முடியுது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். இதுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்க வந்திருக்கும் நேயர். வணக்கம், யார் எங்க இருந்து?
1: அறிவிப்பாளர் ஜனா அவர்களுக்கும் புதுவை பண்பலை நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: ஓகே, நடை ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிட்டேன் சார் நீங்க சொன்ன விஷயத்த கேட்டு. இன்ட்ரோ பயங்கரமா இருந்தது. க்வெஸ்சன் கேட்டீங்களா சார்?
1: நான் மதுரை முத்தமணி நகரம் ஷோ சண்முக சுந்தரம். NH30 அப்படின்னு
0: கேக்குறீங்க.
1: நம்ம உத்தராகண்ட்ல ஆரம்பிச்சு விஜயவாடா வரைக்கும் இருக்கு 1984.3 கிலோமீட்டர் இருக்கு.
0: ஓகே, சூப்பர் ஆன்சர் சொன்னீங்க. அதாவது சித்தர்கஞ்ச் உத்தரகாண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி இப்ராஹிம் பட்டினம் விஜயவாடா ஆந்திர பிரதேஷ்ல வந்து இது எண்ட் ஆகுது. இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1984 கிலோமீட்டர். நன்றி சார் ஆன்சர் பண்ணதுக்கு.
1: நன்றி
0: நன்றி சார். நேர்லே கெட் செட் கோ நிகழ்ச்சியில உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் NH53. சோ இதுதான் உங்களுக்கான க்வெஸ்சன். சோ இந்த ரோட் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு, சோ இது எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க முடியுது அப்படின்றதா உங்களுக்கான க்வெஸ்சன். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுனா கால் பண்ணுங்க FM ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு எண் 2275230 என்ற இந்த எண்கள்ல. இப்ப உங்களுக்காக அடுத்ததா பாடல் கேட்கலாம். பையா திரைப்படத்துல இருந்தேன்

0: நேரம் 10:49 35 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டிருக்கீங்க கெட் செட் கோ நிகழ்ச்சியில. க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் லாஸ்டா, NH53. சோ இந்த NH53 ஓட கிலோமீட்டர் லாங் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாம சோ இது எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது அப்படின்னு கேட்டிருந்தேன். சோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்க வந்திருக்கும் நேயர். வணக்கம், யார் எங்க இருந்து?
1: வணக்கம் சார், ராஜகோபாலன் வில்லிங் உள்ளது பேசுறேன்
0: சார். ராஜகோபாலன் சார், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சார். குஷின்
1: தெரியுமா
0: சார்? நீங்க சொன்ன வேகத்துல ஒரு 1000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டீங்க சார். ஓகே சார், அதாவது ஹஜிரா போர்ட் அந்த சூரத் குஜராத்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பிரதீப் அந்த ஊர்ல ஜெகத்சிங்பூர் ஒடிசால வந்து இது முடியுது சார்.
1: நன்றி சார்.
0: நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி சார்.

0: நேர்களே, உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய நெடுஞ்சாலை 16 NH16 இது எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட கிலோமீட்டர் கண்டுபிடிச்சு கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு 2271760 மற்றும் ஒரு எண் 2275230. உங்களுக்கான கொஸ்டின் மறுபடியும் சொல்றேன், தேசிய நெடுஞ்சாலை 16. ஸோ இதுதான் உங்களுக்கான கொஸ்டின், ஆன்சர் பண்ணிட்டு கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு. நிகழ்ச்சி அடுத்ததாக பாடல் கேட்கலாம், காக்க காக்க திரைப்படத்தில் இருந்த
1: சிறகுகள் ஏழுதே.

0: நேக்லே கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு தரத்துக்கு வந்தாச்சு. ஸோ சாங்க்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அது கரெக்டான ஆன்சர் யார் கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன், NH16. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் கொடுக்க வந்திருக்கோம் நேயர். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார், செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன்
0: சார். ஓகே, பாட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சேன் சார். NH16 தான் கேட்டிருக்கீங்க?
0: ஆமா, NH16 கேட்டிருந்தேன் மேடம்.
1: சூப்பர்
0: மேடம், கால் பண்ணதுக்கு நன்றி மேடம். நேகலே கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு தரதுக்கு வந்தாச்சு. ஸோ எண்டா எல்லாரும் கரெக்டான ஆன்சர்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அத்தனை நேர்களுக்கும் வந்து FM ரெயின்போ சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள்லாம் சொல்லிடலாம். ஸோ அடுத்ததான் மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக RJ புவனேஷ் ரெடியாக காத்துட்டு இருக்காரு. ஸ்டே டியூன்ட் ரெயின்போ 102.8.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் ரயிலை நாளை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். ஹைட்ரஜன் மூலம் இயக்கப்படும் ரயில் என்ஜினிலிருந்து நீராவி மட்டுமே வெளியேறும் என்பதால் கார்பன் உமிழ்வு முற்றிலும் ஏற்படாது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த ரயில் ரயில்வே பொறியியல் துறையில் இந்தியாவின் வளர்ந்து வரும் திறனை வெளிப்படுத்துகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் மின்னணு உற்பத்தி துறை நாட்டில் தொழில்துறை வேலைவாய்ப்புகளை அதிக அளவில் உருவாக்கும் துறைகளில் ஒன்றாக உருவெடுத்துள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துறையின் மூலம் இதுவரை 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்றும், இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் இந்த துறை அளித்து வரும் பங்களிப்பை வெளிப்படுத்துவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இந்தூரிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகர் அபுதாபிக்கு அம்மாநிலத்தின் முதல் நேரடி சர்வதேச விமான சேவையை இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் ஈரான் மீது 2வது கட்ட தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும், மேலும் இந்த பகுதியில் ஈரானின் கட்டுப்பாட்டை தளர்த்தும் வகையில் தனது நடவடிக்கைகளை மேலும் விரிவுபடுத்தி வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உக்ரைன் எரிசக்தி நிறுவனத்தின் தலைவர் திரு செர்ஜி கொரட்ஸ்கியை அந்நாட்டின் புதிய பிரதமராக அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பரிந்துரைத்துள்ளார். சூப்பர் 750 அந்தஸ்து பெற்ற ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் பி வி சிந்து உலக தரவரிசை பட்டியலில் 5வது நிலை வீரரான சீனாவின் ஹான் யூவை 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03:29 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மெலடி மேஜிக் வித் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ். இன்னைக்கு மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் ரொம்பவே சூப்பரான சாங்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் கேட்டு அடிக்கிற வேலைக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் ஒரு முதல் பாடல் மேயாத மான் திரைப்படத்திலிருந்து.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் காலா திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நேரம் 11:18, 22 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்குன்னு நம்புறேன். இப்போ வர அடுத்த சாங் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ கவிதைகளா மரகத நாடியம் திரைப்படத்திலிருந்து.

0: சென்னை வெற்றி நடத்தும் வழிகாட்டுதலுடன் பொது தமிழ் புத்தகம் இலவசம்.
1: மேடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் 24 திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: சென்னை வெற்றி வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம்.
1: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் அச்சம் என்பது மடமைடா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:39, 24 ஆகிட்டு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட்டில் மேடு மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தெரி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: மேடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஒரு நாள் கூத்து திரைப்படத்திலிருந்து.
2: கேளு,

நேரம் 11:51, 50 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மேடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் காற்று வெளியிட இத்திரைப்படத்திலிருந்து.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
3: மேடி மேஜிக் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திலிருந்து.

0: இனி தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை முன்னெடுக்கும் வகையில் தேசிய யூரியா முதலீட்டுக் கொள்கை 2026 மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பயங்கரவாத நிதியுதவி மற்றும் சட்டவிரோத ஊடுருவல் அமைப்பு தொடர்பான வழக்கில் மத்திய அமலாக்கத்துறை 13 இடங்களில் இன்று சோதனை நடத்தியது. சில அறக்கட்டளைகள் மற்றும் நிறுவனங்கள் மூலம் வெளிநாடுகளிலிருந்து நிதியை பெற்று ரோஹிங்கியா மற்றும் வங்கதேசத்தை

சேர்ந்த சிலரை சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைய உதவியது விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. ட்ரோன் மூலம் காசநோய் சளி மாதிரிகளை கொண்டு செல்வது நோய் கண்டறியும் காலத்தையும் நோயாளிகளின் செலவை கணிசமாக குறைக்கும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தொலைதூர மற்றும் சேவை வசதிகள் குறைவான பகுதிகளில் வாழும் மக்களுக்கு காசநோய் பரிசோதனை சேவையை எளிதில் கிடைக்கும் செய்வதுடன் நோயாளிகளின் பொருளாதார சுமையை இந்த ட்ரோன் சேவை கணிசமாக குறைக்கிறது என்று இந்த ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் நோயிலிருந்து விடுதலை என்ற விழிப்புணர்வு பிரச்சார முகாமினை ஜிப்மர் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் வீர் சிங் நேஹி இன்று தொடக்கி வைத்தார். இம்முகாம் இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் தகுதியான பயனாளிகளுக்கு அபா என்ற ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வயவந்தன அட்டைகள் இலவசமாக பதிவு செய்து வழங்கப்படுகிறது. சூப்பர் 750 அந்தஸ்து பெற்ற ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் பிவி சிந்து உலக தரவரிசை பட்டியலில் 5வது நிலை வீரரான சீனாவின் ஹான் யூவை 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டி கார்டிஃப் சோஃபியா மைதானத்தில் இன்று மாலை 5:30 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:17. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரில் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று. நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. இன்னைக்கு நம்ம வரலாற்றில் இந்த நிகழ்ச்சியில இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் அழியாத இடம் பிடித்த வீராங்கனை அருணா ஆசிப் அலி அவர்களோட பிறந்த தினத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சொசைட்டியோட எஃப்எம் ரெயின்போ 102.8 சாங்க பிறகு பாடல் கேட்கலாம். ஜோதா அக்பர் திரைப்படத்திலிருந்து

சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல்.

0: ஆடிட்டோரியம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: RTM அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
5: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 12:13:26. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில இன்னைக்கு இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் அழியாத இடம் பிடித்த வீராங்கனை அருணா ஆசிப் அவர்களோட பிறந்த தினத்தை பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். 1909 July 16 இதே நாள்ல ஹரியானாவின் கால்கா பகுதியில பிறந்த அருணா ஆசிப் அலி இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னுடைய துணிச்சலாலும் விடாமுயற்சியாலும் தனித்துவமான முத்திரை பதித்தது மட்டும் இல்லாம 1942 வெள்ளையனே வெளியேறு, அதாவது குட்டி இந்தியா மூமெண்ட்ல அந்த இயக்கத்தின் போது மும்பை கோவாலியா டேங்க் மைதானத்தில் தேசிய கொடியை ஏத்தி சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு புதிய உத்வேகத்தையும் அளிச்சாங்க. அதன் பிறகு ஆங்கிலேய அரசின் கண்காணிப்பை தவிர்த்து தலைமறைவாக இருந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்ததா, அதனால அவருக்கு 1942 இயக்கத்தின் வீராங்கனை என்றும் போற்றப்பட்டாங்க. இவங்களை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட் ஆருங்க. தி எஃப்எம் ரெயின்போ 102.8. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக பாடல் கேட்கலாம். ரிதம் திரைப்படத்தில் இருந்தார்

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: தினமும் மாலை

0: மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
4: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
5: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
6: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
7: நேரம் 12:24. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில இன்னைக்கு இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் அழியாத இடம் பிடித்த வீராங்கனை அருணா ஆசிப் அலியோட பிறந்த தினம் இன்னைக்கு. சோ அவங்கள பத்தின விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. சோ அடுத்ததா, சுதந்திரத்திற்கு பிறகும் சமூக நீதி, கல்வி மற்றும் மகளிர் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பணியாற்றினாங்க. 1958 டெல்லியின் முதல் பெண் மேயராகவும் பொறுப்பேற்றாங்க. அவரது சிறப்பான சேவையை பாராட்டி சர்வதேச அமைதிக்கான ஜவஹர்லால் நேரு விருது, பத்ம விபூஷன் உள்ளிட்ட பல உயரிய விருதுகள் வழங்கப்பட்டிருக்காங்க. மேலும் 1997 இந்தியாவின் மிக உயரிய குடிமக்கள் விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு அவரோட மரணத்துக்கு பிறகும் வழங்கப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. FM Rainbow 102.8 அடுத்ததா பாடல் கேட்கலாம். 7 அறிவு திரைப்படத்தில் இருந்தேன்.

நடத்தும். IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884 21666. நெஞ்சினிலே நெஞ்சினிலே.

நேரம் 12:36:52 ஆயிட்டு இருக்கு. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. எஸ், இன்னைக்கு வரலாற்றில் இந்த நிகழ்ச்சியில இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் அழியாத இடம் பிடித்த வீராங்கனை அருணா ஆசிஃபலோட பிறந்த தினத்தை பத்தியும் அவங்கள பத்தியும் தெரிஞ்சிட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில அருணா ஆசிஃபலின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் ஒரே செய்தி என்னன்னா, துணிச்சல், தியாகம் மற்றும் தேசப்பற்று இருந்தால் எந்த சவாலையும் வெல்ல முடியும் என்பது மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இந்த மகத்தான சுதந்திர போராட்ட வீராங்கனின் பிறந்த நாள அவங்களுக்கு மரியாதையும் நன்றியும் நாம செலுத்துவோம். வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் கேட்கலாம். விக்ரம் வேதா திரைப்படத்திலிருந்து.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: நீ போகாத என்ன விட்டு.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால்வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்களின் எண்ணிக்கை 1,36,939 அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுகாதாரத்துறை கட்டமைப்பை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகரித்து

0: மருத்துவ தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் எல்லைச்சாலை நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று அவர் கூறினார். எல்லைப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட கட்டமைப்பு வசதி திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதில் எல்லைச்சாலை நிறுவனம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது என்பது அரசுக்கான பணி மட்டும் அல்ல என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். தொழில்துறையினரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் இந்த நிறுவனத்தில் சிறப்பாக பணியாற்றிய 7 பேருக்கு விருதுகளையும் திரு ராஜ்நாத் சிங் வழங்கினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 98 ஆண்டுகளாக இந்த குழுமம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வேளாண் ஆராய்ச்சி, புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன வேளாண் எந்திரங்களை உருவாக்குவதில் இதன் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் கூறியுள்ளார். வேளாண் துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சென்னை கொளத்தூரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், கடைசி மனிதனுக்கும் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் போய் சேரணும் அப்படின்றதுதான் அவருடைய லட்சியமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் நாம் இந்த வடசென்னை பகுதியில இன்றைக்கு போஸ்ட் ஆபீஸ்ல பாஸ்போர்ட் சேவாவை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். கேள்விப்பட்டிருப்பீங்க, போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா தபால் கொடுப்பாங்க அல்லது ஸ்டாம்ப் விற்பாங்க அப்படின்றதான் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா உங்களுக்கு எல்லா வசதியும், பேங்கிங் வசதியோட, ஏடிஎம் வசதியோட, இன்சூரன்ஸ் வசதியோட, இன்னும் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் முத்ரா லோன் உட்பட அத்தனை வசதிகளும் உள்ளடக்கிய இன்றைக்கு ஒரு இன்டெகிரேட்டட் பாஸ்போர்ட் ஆபீஸாக செல்வ மகள் திட்டத்தினர் உட்பட அதுல ஒரு இது பாஸ்போர்ட் இப்போ அது இல்லை, நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருந்து நம்ம பாஸ்போர்ட்டை வாங்க முடியுன்ற சூழ்நிலையை இன்றைக்கு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில இன்றைக்கு இங்க நம்மளுடைய பாஸ்போர்ட் ஆபீஸ் திறக்கப்பட்டிருக்கிறது.
0: அரசு திட்டங்களின் பலன்கள் தற்போது மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்கப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார்.
1: ஒரு காலத்துல பேங்க்கே நம்மளாம் போக முடியாத சூழ்நிலை, சாதாரண மனிதர்களுக்கு பேங்க்கே போக தெரியாது, பேங்க்னாலே ஒரு எட்டாக்கனியாக இருக்கும். ஆனா இன்னைக்கு 2014 பிறகு பல கோடி பேர் பேங்க் வாசல்ல இருக்கிறாங்க. பேங்கினுடைய வசதிகள் அவங்களுக்கு போய் சேர்க்கிறது, இந்தியாவில கிட்டத்தட்ட 100 கோடி பேருக்கு மேல ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த ஜன்தன் அக்கௌண்ட்ல அதிகமான மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கிறது. அந்த மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் மூலமாக அவர்களுடைய வங்கி சேவையை பெற முடிகிறது. அது மாதிரி இன்றைக்கு பல திட்டங்களை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் நேரடியாக மக்கள் இடத்துல, பேங்க் வந்தோடனே நமக்கு ஒரு அக்கௌண்ட் வந்துருச்சு, அக்கௌண்ட் வந்தோடனே இன்னைக்கு உங்களுடைய மானியம், உங்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நேரடியாக டைரக்ட் டிரான்ஸ்பர் திட்டத்தின் கீழ வங்கி கணக்கிலேயே வருது.
0: பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன்படி டீசல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 15.50 ரூபாயும் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14.50 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 2.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட கட்டணங்கள் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் ரத யாத்திரைக்கான ஆயத்தப் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த யாத்திரை இன்று பிற்பகல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த ரத யாத்திரையில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரத யாத்திரை செல்லும் வழித்தடத்தில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ரத யாத்திரையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். காசநோய் பரிசோதனைக்காக சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை ட்ரோன் மூலம் கொண்டு

0: செல்வது நோயாளிகளின் செலவினங்களை குறைக்கும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தெலங்கானாவில் எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் இணைந்து இந்த சோதனையை ICMR மேற்கொண்டதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 800க்கும் மேற்பட்டோர் இந்த ஆய்வில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஊரகப் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிம்ஸ்டெக் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். எதிர்கால சவால்களையும் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ளும் என்றும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய அரசின் உணவு பதப்படுத்துதல் துறையின் செயலர் திரு அவினாஷ் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் உணவுத்துறை தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உணவு உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். உணவுப் பொருட்களை பதப்படுத்துவதில் தூய்மையான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் திரு அவினாஷ் ஜோஷி கேட்டுக் கொண்டார். IRCTCயின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவை செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்வது எளிதாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவை தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் கோரப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 13 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்கியது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்கொரிய மத்திய வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் முதல் முறையாக வட்டி விகிதங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக அந்த வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16 21-14 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹான் யூவை வென்றார். இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா ராய்சந்தானி அபாரமாக ஆடி இரட்டை சதம் அடித்தார். காலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 3 விக்கெட் இழப்பிற்கு 378 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடி வரும் இந்தியா சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 484 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதம் அடித்து 207 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:51.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள்.
3: கதவு திறந்தது. பெரிய கம்பளி குல்லாய் தரித்த ஒரு தலை முதலில் தெரிந்தது. அதன்பின் அந்த சின்ன வாசல் வழியாக ஒரு உயரமான ஒல்லியான உடம்பு குனிந்து நுழைந்தது. உள்ளே வந்த பின் அந்த உருவம் நிமிர்ந்து நின்று தனது வலது கையை உயர்த்தி மரியாதை செலுத்திற்று. பிறகு பெருமூச்சு விட்டு அடித்தொண்டையில் பேசியது, வணக்கம். தாய் பதில் பேசவில்லை, வணக்கம் மட்டும் செய்தாள். பாவல் இல்லையா? வந்தவன் மெதுவாக தனது கோட்டை அகற்றினான். ஒரு காலை லேசாக உயர்த்தி அதில் படிந்திருந்த பனித்துளிகளை குள்ளாயினால் துடைத்து விட்டான். மறுக்காலையும் உயர்த்தி இது மாதிரியே செய்தான். பிறகு தொப்பியை கழற்றி ஒரு மூலையில் விட்டெறிந்தான். அதற்குள் உலாவ ஆரம்பித்தது.

தான். ஒரு நாற்காலியை அதற்கு தன்னை தாங்க சக்தி உண்டா என்று பார்ப்பது போல அப்படியும் இப்படியும் பார்த்துவிட்டு பின்னர் அதில் உட்கார்ந்தான். வாயை ஒரு கையால் மூடிக்கொண்டு கொட்டாவை விட்டான். அவனது தலை அழகாகவும் உருண்டையாகவும் கட்டையாகவும் வெட்டிவிடப்பட்ட கிராப்புடனும் இருந்தது. அவனது முகம் மழுங்கு சவரன் செய்யப்பட்டு கீழ் தொங்கி பார்க்கும் முனைகளை கொண்ட மீசையுடன் இருந்தான். துருத்தி நிற்கும் தனது சாம்பல் நிற அகல கண்களால் அவன் அந்த அறையை கவனத்தோடு சற்று முற்றன் பார்த்தான். இது என்ன, சொந்த குடிசையா இல்லை வாடகை இடமா என்று கால் மேல் கால் போட்டு நாற்காலியை முன்னும் பின்னும் ஆட்டிக்கொண்டே கேட்டான் அவன். வாடகைதான் கொடுக்கிறோம் என்று அவனுக்கு எதிராக இருந்த தாய் சொன்னாள். இடம் ஒன்றும் விசாலமில்லை என்றான் அவன். பாஷா சீக்கிரமே வந்துவிடுவான், கொஞ்ச நேரம் பொறுத்திருங்கள். ஏற்கனவே காத்து கொண்டுதானே இருக்கிறேன் என்றான் அந்த நெட்டையாசாமி. அவனது அமைதி, மிருதுவான குரல், எளிய முகம் முதலியவற்றை கண்டு அவளுக்கு ஓரளவு தெம்பு வந்தது. அவனது பார்வை கள்ளம் கவடமற்றதாகவும் நட்புரிமை கொண்டதாகவும் இருந்தது. தெளிந்த கண்களின் ஆழத்திலே ஆனந்த சுடர்கள் தாண்டவமாடிக்கொண்டிருந்தன. நெடிய கால்களும் சிறிதே சாய்ந்திருக்கும் கோலமும் கொண்ட அவனது முகத்தோற்றத்திலும் ஏதோ ஒரு கவர்ச்சி இருப்பது போல தோன்றியது. அவன் ஒரு நீல நிற சட்டையும் பூட்ஸுகளுக்கும் நுழைக்கப்பட்டிருந்த அகன்ற நுனிப்பாகம் கொண்ட கால் சராயும் அணிந்திருந்தான். அவன் யார், எங்கிருந்து வருகிறான், தன் மகனை அவனுக்கு ரொம்ப நாட்களாகவே தெரியுமா என்பனவற்றையெல்லாம் அவள் கேட்க விரும்பினாள். ஆனால் திடீரென அவனே தன்னை முன்னே தள்ளி கொண்டு பேச ஆரம்பித்தான். நெற்றிலே என்ன இத்தனை பெரிய வடு, யார் அடித்தார்களம்மா? அவனது குரல் இனிமையாய் இருந்தது. கண்கள் கூட சிரிப்பது போல களி துள்ளி கொண்டிருந்தன. ஆனால் அவளோ அந்த கேள்வியால் புண்பட்டு போனாள். உங்களுக்கு எதற்கப்பா அந்த கவலையெல்லாம் என்று உதடுகளை இறுக்கிக் கொண்டு கடுப்பு கலந்த மரியாதையுடன் கேட்டாள் அவள். இதில் கோபப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே அவன் அவள் பக்கமாக இன்னும் குனிந்து கொண்டு சொன்னான். நான் எதற்காக கேட்டேன் என்றால், எனது வளர்ப்பு தாயின் நெற்றியிலும் இதே போலவே ஒரு வடு இருந்தது. அவள் யார் கூட வாழ்ந்தாலோ அந்த மனுஷன் கொடுத்தது அது. அவன் செருப்பு தைக்கிறவன், அவளை ஒரு இரும்பு துண்டால் அடித்து விட்டான். அவள் என்னை தன் மகனாக சுவீகாரம் செய்து கொண்ட பின் அவனை எங்கேயோ பிடித்திருக்கிறாள். அவளது தொலையாத துயரத்திற்கு கேட்க வேண்டுமா? அவனோ ஒரு விடாக்குடியன். அவன் எப்படி அவளை அடிப்பான் தெரியுமா? அவன் அடிக்கிற அடியில் பயத்தால் என் தோல் விரிந்து பீய்வதாக தோன்றும். அவனது வெகுளித்தனமான பேச்சு தாயை செயலற்றவளாக்கியது. தான் அவனிடம் கடுப்பாக பேசியதற்கு பாவல் தன் மீது கோபப்படுவானோ என்று அவன் பயந்தான். நான் ஒன்றும் நிஜமாக கோபப்படவில்லை என்று ஒரு குற்ற புன்னகையுடன் சொன்னான் அவன். ஆனால் நீங்கள் திடீரென்று என்னை இப்படி கேட்டுவிட்டீர்கள். எனக்கும் என்னை கட்டியவரால் தான் இந்த காயம் ஏற்பட்டது. அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும். சரி, நீங்கள் என்ன தாத்தா திரியா? அவன் தன் கால்களை ஆட்டிக்கொண்டே சிரித்தான். அந்த சிரிப்பால் அவனது காதுகள் கூட அசைவது மாதிரி தோன்றியது. ஆனால் மறுகணமே அவன் தன்னை சுதாரித்துக் கொண்டான். இல்லை, நான் இன்னும் அப்படி ஆகவில்லை. ஆனால் உங்கள் பேச்சு ருஷ்ய பாஷை மாதிரியே ஒலிக்கவில்லை. அவன் சொன்ன ஹாஸ்யத்தை அனுபவித்தது. சிறு புன்னகை செய்து கொண்டே சொன்னான் அவன். ஆமாம், ருஷ்ய பாஷையை விட இது மேலானது என்று உற்சாகத்தோடு சொன்னான் அந்த விருந்தாளி. தான் ஒரு ஹஹோல், ஹஹோல் அதாவது உக்ரைனிய பிரதேச மக்களுக்கு ருஷியர்கள் இட்டுள்ள கேலி பெயர் அது. எனவே அந்த்ரே என்பதும் ஹஹோல் என்பதும் ஒருவரேதான். கனேவ் நகர பிறவி நான். இங்கே வந்து ரொம்ப நாளாச்சோ? நகரில் சுமார் ஒரு வருஷம்தான் வாழ்ந்தேன். பிறகு ஒரு மாசத்திற்கு முன்னர் தான் உங்கள் தொழிற்சாலைக்கு வந்து சேர்ந்தேன். உங்களுடைய மகனும் வேறு சிலரும் இங்கு அருமையான தோழர்களாய் இருக்கிறார்கள். எனவே இங்கேயே கொஞ்ச காலம் இருக்கலாம் என்றுதான் நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மீசையை இழுத்து விட்டு கொண்டான். அவளுக்கு அவனை பிடித்து போயிற்று. தன் மகனை பற்றி அவன் கூறிய நல்ல வார்த்தைகளுக்கு பிரதியாக தானும் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று அவள் விரும்பினாள். ஒரு கோப்பை தேநீர் கொண்டு வரட்டுமா என்று கேட்டாள். அந்த ஆனந்தம் எனக்கு மட்டும்தானா என்று தன் தோளே ஒரு தரம் குலுக்கிக் கொண்டே சொன்னான் அவன். மற்றவர்களும் வரட்டும், அதுவரையில் பொறுத்திருக்கலாம். அப்புறம் நீங்கள் எங்கள் எல்லோருக்குமே தாராளமாக பரிமாறலாம்.
அவனது பேச்சு மீண்டும்

0: மீண்டும் அவளது பயபீதியை நினைப்பூட்டிவிட்டது. மற்றவர்களும் இவனைப் போலவே இருந்துவிட்டால் என்று அவள் நினைத்தாள். மீண்டும் வாசல்புறத்தில் காலடி ஓசைகள் கேட்டன. கதவு அவசர அவசரமாக திறக்கப்பட்டது. மீண்டும் அவள் எழுந்து நின்றாள். ஆனால் அவள் எதிர்பார்த்ததற்கு மாறாக சமையல் அறைக்குள் ஒரு இளம்பெண் வந்து சேர்ந்தாள். அவள் சின்னஞ்சிறுசாக கள்ளங்கபடமற்ற முகத்தோடு இருந்தாள். அவள் தனது அடர்த்தியான வெளுத்த கூந்தலை முடித்து பின்னலிட்டிருந்தாள். நான் பிந்தி வந்துவிட்டேனா என்று அவள் மென்மையாக கேட்டாள். இல்லை, பிந்தவில்லை என்று வாசற்புறமாக பார்த்து கொண்டே சொன்னான் அந்த ஹஹோல். நடந்தா வந்தீர்கள்? பின்ன நடந்துதான் வந்தேன். நீங்கள்தான் பாவல் மிக்காலாவின் அம்மாவா? வணக்கம், என் பெயர் நதாஷா. உங்கள் தந்தை வழி பெயர் என்ன என்றாள் தாய். வசீலியாவ்னா. உங்க பெயரு? பலகேயா நீலவ்னா. சாரி, நாம் அறிமுகமாகிவிட்டோம். ஆமாம் என்று ஆசுவாசமாக சுவாசித்துவிட்டு அந்த பெண்ணை பார்த்து புன்னகை புரிந்து கொண்டே சொன்னாள் தாய். அந்த பெண்ணின் மேலுடைகளை கழற்றுவதற்கு உதவி கொண்டே கேட்டான் அந்த ஹஹோல். குளிராயிருந்ததா? வயல்வெளியில் வரும்போது மகாபயங்கரம். அந்த ஊதைக்காற்று, அப்பப்பா! அவளது குரல் செழுமையும் தெளிவும் பெற்றிருந்தது. வாய் சிறியதாகவும் உதடுகள் பொருத்ததாயும் இருந்தன. மொத்தத்தில் உடற்கட்டு உருண்டு திரண்டு புதுமையோடு இருந்தது. மேலுடையை களைந்த பிறகு அவள் தனது சிவந்த கன்னங்களை குளிரால் நிறைந்த சின்னஞ்சிறு கரங்களால் தேய்த்து விட்டு கொண்டாள். அதன் பின்னர் செருப்பு குதிகள் தரையில் மோதி ஓசை செய்ய அவள் அந்த அறைக்குள்ளே நடமாடிக்கொண்டிருந்தாள். ரப்பர் ஜோடுகள் அணிய காணும் என்று தாய் மனதுக்குள்ளாக நினைத்து கொண்டாள். ஆம் என்று நடுங்கிக் கொண்டே இழுத்தாள் அந்த யுவதி. நான் எவ்வளவு தூரம் விரைத்து போனேன் என்பதை உங்களால் கற்பனை கூட பண்ண முடியாது. இதோ உனக்கு கொஞ்ச தேநீர் போடுகிறேன் என்று தாய் சமையல் அறைக்குள் விரைந்தாள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: இனி தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். உலகளாவிய விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகள் தங்களின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற 5வது பிம்ஸ்டெக் தேசிய பாதுகாப்பு தலைவர்கள் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். மேம்பட்ட உள்கட்டமைப்புகளே வளர்ச்சியடைந்த நாகரிகத்தின் அடையாளம் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற எல்லை சாலை அமைப்பின் தொழில்நுட்ப கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் இதை தெரிவித்தார். அடல் சுரங்கப்பாதை, உம்லிங்லாவில் உள்ள மோட்டார் வாகனங்கள் செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள சாலை உள்ளிட்டவை எல்லை சாலை அமைப்பின் திறனை பறைசாற்றும் விதமாக அமைந்துள்ளன என்று அவர் தெரிவித்தார். இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்திய தொழில்துறை நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் மக்களுக்கு எவ்வாறு பயனளிக்கும் என்பது குறித்து புருசல்ஸில் நடைபெற்ற இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சிலின் அமைச்சர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் நோயிலிருந்து விடுதலை என்ற விழிப்புணர்வு பிரச்சார முகாமினை

ஜிப்மர் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் வீர் சிங் நேகி இன்று தொடங்கி வைத்தார். இம்முகாம் இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் தகுதியான பயனாளிகளுக்கு அபா என்ற ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வயோவஞ்சனா அட்டைகள் இலவசமாக பதிவு செய்து வழங்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவேறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:53.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார் பிரபலமான பின்னணி பாடகி. ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்காங்க. ஹிந்தி, அசாமிஸ், தமிழ், தெலுங்கு, மராத்தி, பெங்காலி, ஒடியா, ஆங்கிலம், குஜராத்தி, கன்னடா மற்றும் இவையுடன் சேர்த்து இன்னும் பல மொழிகள்ல பாடியிருக்காங்க. நிறைய ஜிங்கிள்ஸ், டைட்டில் டிராக்ஸ், மேடை இசை நிகழ்ச்சிகளிலும் தன்னுடைய குரலால ரசிகர்களை வசீகரித்தவர். இந்தியாவில இருக்கிற பல முன்னணி இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பணியாற்றி இருக்காங்க. ஆஸ்கார் மற்றும் கிராமி விருதுகளை வென்ற ஜெய்ஹோ பாடலை மற்ற பாடகர்களுடன் இணைந்து இவரும் பாடியுள்ளார். பல்வேறு மாநில விருதுகளையும் பெற்றுள்ளார். தமிழ்ல முதன் முதலாக இவர் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய இசையில பாடகர் ஹரிஹரன் அவர்களுடன் இணைந்து பாடியிருக்காங்க. இவருடைய குரலில் வெளியான பல பாடல்கள் இன்றும் ரசிகர்கள் பலருடைய விருப்ப பாடலாகும். யார் இவர்? இந்த கிளிப்பை கேளுங்க.

பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்கள் ஜூலை மாதம் 11ஆம் தேதி 1976ஆம் ஆண்டு பிறந்தாங்க. தந்தையின் வேலை காரணமாக தமிழ்நாட்டிலிருந்து மும்பையில் சென்று வசிக்க அங்கு பிறந்த இவர் படித்தது வளர்ந்தது எல்லாமே மும்பையில தான். இவருடன் உடன் பிறந்தவர்கள் 3 மூத்த சகோதரிகள் ஆவர். கர்நாடக சங்கீதத்தை அம்மாவிடம் கற்ற இவர் ஹிந்துஸ்தானி இசையை அக்காக்களுடன் இணைந்து முறைப்படி கற்று தேர்ச்சி பெற்றார். தாயால் இயல்பிலேயே இசை மீது ஆர்வம் கொண்ட இவர் படிக்கும் காலங்கள்ல பல திரைப்பட பாடல்களை ஒரிஜினல் சிங்கர் பாடுவது போலவே பாடும் திறமையை பெற்றவராக வலம் வந்துள்ளார். இவர் கல்லூரி படிக்கும் சமயத்துல நிறைய விளம்பரங்களுக்கு ஜிங்கிள்ஸும் பாடியுள்ளார். இதன் மூலம் இவருடைய இசை பயணமும் ஆரம்பமானது. இசையமைப்பாளர்களான சங்கர் மகாதேவன், இஷான் நுரானி, லாய் மெண்டோசா ஆகியோர்களுடைய கூட்டணியில் தஸ் என்கின்ற ஹிந்தி திரைப்படத்திற்காக முதன் முதல்ல பாடினாங்க பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்கள். ஆனா எதிர்பாராத விதமாக இந்த படத்துடைய இயக்குநருடைய மறைவு ஏற்பட இந்த படம் வெளிவராமல் போனது. அதன் பிறகு இவருடைய நண்பர் ஒருவரால இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. 1998ஆம் ஆண்டு வெளியான தில்சே திரைப்படத்துல ஏ. அஜ்னபி பாடல்ல

வரிகள் பாடியிருப்பாங்க பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்கள். இந்த பாடல் மூலமாக ஒரு பின்னணி பாடகியாக தன்னுடைய பயணத்தை தொடங்கினாங்க பாடகி மகாலட்சுமி ஐயர். வெயிலடித்தால் என்ன, மழை பெய்தால் என்ன, வானிலைதான் மாறி போனால் என்ன, தவம் செய்கின்றேன் நான் எதற்காக, யாருக்காக, செய்த தவம் ஈடேறியதா, வரம் கிடைத்ததா, அனைத்தையும் தெரிந்து கொள்வோம் இந்த பாடலில். பாடல் வருகின்றது ஜோடி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: பசியுடன் இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு விருந்தாக பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. 1998 வெளியான பூந்தோட்டம் திரைப்படத்துல இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய இசை

பாடல பாடகர் ஹரிஹரன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க பாடகி மகாலட்சுமி ஐயர். இந்த பாடல் மூலமாக தமிழ் திரைத்துறையில பின்னணி பாடகியாக தடம் பதிச்சாங்க. 1999 வெளியான முதல்வன் திரைப்படத்துல ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில ஹரிஹரன் அவர்களுடன் இணைந்து இவர் பாடிய குறுக்கு சிறுத்தவளை பாடலை சொல்லவும் வேண்டுமா. இந்த பாடல் இவருக்கு நல்ல வரவேற்பை பெற்று தந்ததோடு மட்டுமல்லாம ரசிகர்களுடைய மனதில் இடம்பெறுவதற்கு அடித்தளமாகவும் அமைந்தது. இந்த பாடலுடைய ரெக்கார்டிங் முடிந்த பிறகு 2 நாட்களில் ஜோடி படத்துல வரும் வெள்ளி மலரே பாடல பாடியதாக பேட்டி ஒன்றுல தெரிவிச்சிருக்காங்க பாடகி மகாலட்சுமி ஐயர். இந்த பாடலே பாடகர் SP பாலசுப்ரமணியம் அவர்களுடன் இணைந்து இவர் பாடிய முதல் பாடலாகும். இந்த பாடல் நமக்கு மட்டுமல்ல பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்களுக்கும் ஃபேவரட் பாடலாகும். அத ஒரு பேட்டியில தெரிவிச்சிருக்காங்க. நெடுநாளாக காத்திருந்து தரிசனம் கிடைத்து விட்டால் அந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க இயலுமா? கண்ணெதிரே கண்டுவிட்டான் வெண்ணிலவை, ஆனால் இவள் வானத்து வெண்ணிலவல்ல, கைத்தடும் தூரத்தில் இருக்கும் நிலவு. பாடல் வருகின்றது உங்களுக்காக.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

இணைந்து கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் பாடல பாடியிருப்பாங்க. இந்த பாடல் இவருக்கும் பிடித்த பாடலாகும். முதன் முதலாக இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பிரியமானவளே திரைப்படத்துல என்னவோ என்னவோ பாடலை மட்டுமல்லாது எனக்கொரு சிநேகிதி பாடலையும் பாடியிருப்பாங்க. இந்த இரண்டு பாடல்களையுமே பாடகர் ஹரிஹரன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க. மகாலட்சுமி ஐயர் அவர்கள் பல பாடல்களை தமிழ்ல பாடகர் ஹரிஹரன் அவர்களுடன் தான் இணைந்து பாடியிருப்பாங்க. அந்த பாடல்கள் பலவும் ரசிகர்களுடைய ஃபேவரட் என்று நம்ம சொல்லலாம். மகாலட்சுமி ஐயர் அவர்கள் எல்லா விதமான ஜெனர்களிலும் பாடுவதில் வல்ல

இணைந்து நீ இல்லை என்றால் பாடலை பாடியிருப்பாங்க. இவர் பாடிய ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு விதத்தில் ரசிகர்களை கவரும் வல்லமையை கொண்டது. தன்னுடைய குரலால ரசிகர்களை மிகவும் வருடி இருப்பார். இப்ப நம்ம பார்க்க போற பாடலும் அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான். 12B திரைப்படத்துல முதன் முதலாக ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில பாடினாங்க மகாலட்சுமி ஐயர். இந்த படத்துல இவர் இரண்டு பாடல்களை பாடியிருப்பாங்க. இரண்டுமே வெவ்வேறு வகையில இருக்கும், மிகவும் அற்புதமாக பாடியிருப்பாங்க. அந்த பாடல்கள் என்னன்னு யோசிக்கிறீங்க? பூவே வாய் பேசும் போது. இந்த பாடல சூப்பரா பாடியிருப்பாங்க. அதை கேட்கும் போதே நம்மளுடைய மனசு அப்படியே மெஸ்பரைஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கு நேர்மாறா ஒரு வேற மாதிரியான ஃபார்ம்ல ஒரு பாடல் பாடியிருப்பாங்க, முத்தம் முத்தம் முத்தமா பாடல். இதே படத்துல உன் வசத்தால் நான் என் வசம் இழந்து தவிக்கின்றேன், அது உனக்கு புரிகின்றதா? என்னுடைய நிலையை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்வாய்? இதைவிட நான் எப்படி என் நிலையையும் விவரிப்பது என்று தன்னுடைய ஏக்கங்களையும் அவன் மீது தான் கொண்ட விருப்பங்களையும் இந்த பாடலில் தெரிவிக்கின்றாள் இங்கொருத்தி. இவளுடைய மன்றாடுதலுக்கு அவன் வாய்மொழிந்தானா அல்லது விடை பெற்று சென்றானா? பாடலின் மூலம் தெரிந்து கொள்வோமா? பாடல் வருகின்றது 12B திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666. சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
4: உணவுக்கு பின் ஏற்படும் உறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில படகி மகாலட்சுமி ஐயர் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர, நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இசையமைப்பாளர் மணி சர்மா அவர்களுடைய இசையில முதன் முதலாக இவர் பாடிய பாடல் தான் காதல் ஆராரோ. நரசிம்மா திரைப்படத்துல இடம்பெற்ற இந்த பாடல் ரசிகர்களையும் தாளாட்டிய பாடல் ஆகும். முதன் முதலாக வித்யாசாகர் இசையில இவர் பாடிய மலைக்காற்று பாடல் வேதம் திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலுடைய தொடக்கத்துல வரும் ஹம்மிங் ஆகட்டும், நடுவுல அவருடைய வாய்ஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம எங்க ஒரு வேறொரு உலகத்துக்கு கொண்டு போகும் அளவுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும். இப்ப உங்களுக்காக அந்த வரிகள் வர்றதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்கள் சாக்லேட் திரைப்படத்துல கப்பலே பாடல தேவா அவர்களுடைய இசையில ஹரிஹரன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க. இசையமைப்பாளர் தீனா அவர்களுடைய இசையில கிங் திரைப்படத்துல சங்கர் மகாதேவன் அவர்களுடன் இணைந்து அச்சு வெள்ளம் பச்சரிசி பாடல பாடியிருப்பாங்க மகாலட்சுமி ஐயர். பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்துல ஸ்ரீனிவாஸ் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க கடோத் கஜா பாடல். இந்த பாடல்ல இவருடைய வாய்ஸ் சூப்பரா இருக்கும். இப்ப உங்களுக்காக அந்த பாடலில் இருந்து சில வரிகள் வருது.

காயப்பட்டு நிற்கும் எங்குருத்திக்கு மருந்தாக வருகின்றான் ஒருவன். ஏனு காயத்தை நிவர்த்தி செய்ய விரும்பாமல் தடுமாறி நிற்கின்றாள். இந்த தடுமாற்றத்திற்கு என்ன காரணம்? இவளுடைய தடுமாற்றத்தை அவன் போக்கினானா? அனைத்தையும் பாடல் மூலம் அறிவோம். பாடல் வருகின்றது வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: புத்தகம் இலவசம். காண்டாக்ட் 9884421666.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: எண்ணங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜே ஜே திரைப்படத்துல வரும் பெண்கள் நெஞ்சை பாடல பாடகர் கே கே அவர்களுடன் இணைந்து பரத்வாஜ் அவர்களுடைய இசையில முதன் முதலாக பாடியிருப்பாங்க பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்கள். வசீகரா திரைப்படத்துல வரும் நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது பாடலை பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க. பலருடைய மனதை கவர்ந்த பாடல்கள்ல இந்த பாடலும் ஒன்று. பன்முக தன்மை கொண்ட பாடகர் ஜுபின் கர்க் அவர்களுடன் இணைந்து அசாமிய மொழியில பல பாடல்களை பாடிய மகாலட்சுமி ஐயர் அவர்கள் தமிழ்ல முதன் முதலாக அவருடன் இணைந்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய இசையில குத்து திரைப்படத்துல அசன அசன பாடல பாடியிருப்பாங்க. தாஸ் திரைப்படத்துல வரும் வா வா பாடலை சங்கர் மகாதேவன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க. கண்ட நாள் முதல் திரைப்படத்துல பாடகர்களான கார்த்திக் மற்றும் ஹரிஷ் ராகவேந்திரா ஆகியோர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க கூ கூ என பாடல. ரசிகர்களுடைய மனதை மிகவும் வருடைய பாடல்களில் ஒன்றுதான் உயிரிலே எனது உயிரிலே. வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துல வரும் இந்த பாடல பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்கள். இந்த பாடல நம்ம எப்ப கேட்டாலுமே நம்மள ஏதோ ஒரு உலகத்துக்கு கொண்டுட்டு போற மாதிரி இருக்கும். ஒரு மெல்லிய சோகம் இழைந்தோடும் இந்த பாடலை கேட்கும் பொழுது நம்மளுடைய மனசுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். நேசம் எப்பொழுதும் இப்படித்தான் வரும் என்று யாராலும் சொல்ல முடியாதல்லவா. அப்படிப்பட்ட அந்த நேசம் உள்ளுக்குள் திடீர் என்று பூத்துவிட்டால் மனநிலை எப்படி இருக்கும்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இங்கு வரும் இருவருக்கும் எவ்விதமாக இருக்கின்றது என்பதை தான் நாம் இந்த பாடலில் கேட்க போகின்றோம். பாடல் வருகின்றது வசீகரா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும்.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: கட்டில சாப்பாடு காதல ஹெட்செட்டுன்னு இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே ஷோ கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரு. தவம் திரைப்படத்துல வரும் கண்ணதாசா கண்ணதாசா பாடல டி இமான் அவர்களுடைய இசையில பாடியிருப்பாங்க. இந்த பாடலை பத்தி சொல்லவே வேணாம், பலருடைய ஃபேவரட் பாடல்கள்ல இந்த பாடலும் அடங்கும். உன்னாலே உன்னாலே திரைப்படத்துல முதல் நாள் என்று பாடல கே கே அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க மகாலட்சுமி ஐயர். தசாவதாரம் திரைப்படத்துல ஓஹோ சனம் பாடல நடிகர் கமலஹாசன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க பாடகி மகாலட்சுமி ஐயர். ஜாவித் அலி அவர்களுடன் இணைந்து இவர் பாடிய பாடல் தான் கால் முளைத்த பூவே. மாற்றான் திரைப்படத்துல வரும் இந்த பாடலை பற்றி சொல்ல வேண்டுமா? பலரை துள்ள வைத்த பாடல்களில் இதுவும் ஒன்று அல்லவா? பலரால் கொண்டாடப்பட்ட பாடல்களில் ஒன்றுதான் உண்மையில ஒரு கண்ணு. ரஜினி முருகன் திரைப்படத்துல வரும் இந்த பாடல பாடகர் ஜித்தின் ராஜ் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க பாடகி மகாலட்சுமி ஐயர். 2019 வெளியான மணிகர்ணிகா த குயின் ஆஃப் ஜான்சி திரைப்படத்துல இவர் பாடியதுதான் தமிழ்ல நிறைவாக இவருடைய குரலில் வெளியான பாடல்களை கொண்ட படமாகும். மனம் முழுவதும் உற்சாகம். அமைதியாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாதுதானே. அப்படித்தான் இங்கும் மகிழ்ச்சியுடன் தன்னவளை ஆட அழைக்கின்றான். வந்தாளா ஆடினாளா கேட்போமா? நம்மையும் ஆட வைக்க வருகின்றது இந்த பாடல் உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில வருது மாற்றான் திரைப்படத்திலிருந்து.

பல வேலைகளுக்கு நடுவே இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வாரு. பல மொழிகள்ல பாடியுள்ள பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்களுக்கு பல்வேறு மாநில விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. இவருக்கு மகாராஷ்டிரா மாநில திரைப்பட விருதும், ஒடிசா மாநில திரைப்பட விருதும், குஜராத்தி ஐகானிக் பிலிம் விருதும் வழங்கப்பட்டிருக்கு. 8 ஆண்டுகளுக்கு பிறகு அசாமிய திரைத்துறையில இவர் ரீஎன்ட்ரி ஆகி பாடிய பாடல்

இந்த பாடலுக்காக இவருக்கு பிலிம்பேர் விருதும் வழங்கப்பட்டிருக்கு. பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்கள் தமிழில் பல பாடல்களை பாடியிருக்காங்க. அவர் பாடிய பாடல்களை அனைத்தும் இப்பொழுது இந்த குறுகிய நேரத்தில் சொல்ல முடியுமான்னு கேட்டால் நம்மளால முடியாது. அதனால சில பாடல்களை நாம இப்போ ஒரு கிளிப்பாக கேட்க போறோம். உங்களுக்காக அந்த கிளிப் வர்றதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சிநேகிதே நிகழ்ச்சியுடைய நிறைவு தினத்துக்கு வந்தாச்சு. தன்னுடைய குரலால ரசிகர்களை வசீகரித்த பின்னணி பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தடுத்து நிற்க தடங்கள் பல வந்தாலும் தடுமாறி விழுந்து விடாமல் முயற்சியுடன் முன்னேற முயன்றால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16. நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சி தொடங்கும் முன்
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில தொடக்கமா பாடல் வருது கேட்கலாம். AM ராஜா, S. ஜானகி குரல்கள்ல, தேனிலவு திரைப்படத்திலிருந்து.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில பி.பி. ஸ்ரீனிவாசஸ் ஜானகி குரல்கள்ல பாடல் வருது கேட்கலாம். பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: காலத்தீவென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கண்ணதாசன், வரிகள்ல எஸ் ஜானகி பாடிய பாடல் விருது கேட்கலாம். பாசம் திரைப்படத்திலிருந்து, நேரம் 2:25.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கண்ணதாசன் வரிகள்ல பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல் வருது கேட்கலாம். வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
3: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி குரல்கள்ல பாடல் வருது கேட்கலாம். குங்குமம் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்க FM Rainbow இருக்கு. இனி கவலை.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
4: டைம் கரெக்டா 2:44:49 ஆயாச்சு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது கேட்க போறோம். PB ஸ்ரீனிவாசஸ் ஜானகி குரல்கள்ல நெஞ்சம் மறப்பதில்லை படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி?

0: தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா TM சௌந்தரராஜன் S. ஜானகி குரல்கள்ல பாடல் விருது கேட்கலாம். என் அண்ணன் திரைப்படத்திலிருந்து.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01. நீங்க கிட்ட ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி,
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: வெல்கம் பேக் டு த ஷோ ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில எதை பத்தி நாம வந்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, மாதவிடாய்க்கு முன்னாடி ஏற்படக்கூடிய அறிகுறிகள் மற்றும் வலியுடன் கூடிய மாதவிடாய் குறித்து நமக்கு விளக்கம் கொடுக்க இருக்காங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மகப்பேறு மற்றும் மகளிர் நோயியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் சசிரேகா ரங்கராஜன் அவர்கள் தான். உங்களுக்கும் வந்து நிறைய டவுட் இருக்கு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, FM ரெயின்போவுக்கு டயல் பண்ணுங்க, 2271760, மற்றொரு எண் 2275230. வெளியூர் நேயர்கள் 0413 அப்படின்ற குறி

0: டெனையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஸோ இது எப்பயுமே உங்களுக்கான ஒரு ஷோ தான். இப்போ நம்ம டாக்டர் கூட பேசிடலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்
0: டாக்டர். எங்களுக்கு வந்து நிறைய வந்து சந்தேகங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு நீங்க வந்து கிளாரிஃபை பண்ண போறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் என்ன அப்படின்னா, இப்ப மாதவிடாய் வருது அப்படின்னா முன்னாடி என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் நமக்கு வந்து தெரியும், அது அப்படின்னா என்ன?
1: மாதவிடாய் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு 10-12 வயசுக்குள்ள ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, முதல்லேருந்து. அதுக்கப்புறம் பீரியாடிக்காக வந்துட்டுருக்கோம், நமக்கு கிட்டத்தட்ட 45-50 வயசு வரைக்கும் வந்துட்டுருக்கோம். ஜென்ரலாக வந்து 28 டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் இது அதோட ஒரு முன்ன பின்ன கூட இருக்கலாம். 24 டேஸ்லேருந்து 35 டேஸ் வரைக்கும், எவ்ரி 24 டேஸ்லேருந்து எவ்ரி 38 டேஸ்க்குள்ள ஒரு தடவை கண்டிப்பாக பீரியட்ஸ் வரும். இந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஜென்ரலாக என்ன இருக்கும்னா, ஒரு மாதிரி பின்னாடி வலி இருக்கலாம், இல்லை கை காலில் வலி இருக்கும், ஒரு சோர்வாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வலி சிம்டம்ஸ் வந்த உடனே ஜென்ரலாக அனதர் 2-3 டேஸில் வந்து பீரியட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து மைல்டாக நார்மலாக, இந்த தொந்தரவு எதுவும் இல்லாமலே கூட வரும். சில நேரத்தில் வந்து வேறு வகையான தொந்தரவுகளும் இருக்கும்.
0: அதாவது எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடும் அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ வந்து ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த டைமில் வரக்கூடிய வலிக்கும் மாதவிடாய் காலத்தில் சாதாரணமாக வரக்கூடிய வலிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் டாக்டர்?
1: இந்த ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரம் சொல்கிறோம் இல்லையா, இது வந்து மாதவிடாய்க்கு முன்னாடி வரக்கூடிய அறிகுறிகள் தான். மாதவிடாய் வர்றவங்களுக்கு மட்டும்தான் இது வரும், மாதவிடாய் வராமல் இருக்கவங்களுக்கு ஜென்ரலாக இந்த ப்ரீமென்சுரல் சிம்டம்ஸ் வந்து வர்றதில்லை. ஸோ தீட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4-5 டேஸ், இல்லை 1 வீக், இல்லை 10 டேஸ் கூட சில பேருக்கு இருக்கும். அது வந்து ஒவ்வொருத்தரை பொறுத்து வேரி ஆகும், அதில் எந்த காரணத்துக்காக வருதுங்கிறத பொறுத்தும் அது வேரி ஆகும். ஸோ ஜென்ரலாக ஒரு வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரும், அதை தான் நம்ம வந்து ப்ரீமென்சுரல் சிம்டம்ஸ் சொல்கிறோம். அதில் வந்து என்னென்னா, சில பேருக்கு வந்து காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது, இரிட்டபிளாக இருப்போம், நமக்கே ஒரு மாதிரி ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவோம். ஜென்ரலாக இருக்கும், 3-4 டேஸ்க்கு முன்னாடி பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கொஞ்சம் வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, எரிச்சல் படுறது, அந்த மாதிரி தொந்தரவு இருக்கும். சில பேருக்கு வந்து வேலையில் நான் இன்ட்ரெஸ்டே இருக்காது, பேசாமல் இருக்கலாமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், இல்லை தூங்கலாம் போல இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே வரும், மைல்டாக இருக்கும். சிலருக்கு வந்து இன்னும் அதிகமாக போய் வந்து இன்னும் மூட் சிம்டம்ஸ்லாம் அதிகமாக கூட இருக்கலாம், டிப்ரெஷன் மாதிரி போகும், இல்லை வந்து பிரஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், சில பேருக்கு பெயின் இருக்கும், செஸ்டில் பெயின் இருக்கும், அந்த மாதிரி வருது. சில பேருக்கு வந்து பவல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதாவது மோஷன் போகிறதுல பிரச்சனை இருக்கலாம், சில பேருக்கு அதிகமாக போகிறதோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருந்து கூட இது அதிகமாக இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி சில பிரச்சனைகளும் வரும். ஜென்ரலாக வந்து சைக்கலாஜிக்கல் சிம்டம்ஸ் சொல்கிறது, அது இல்லாமல் ஸ்கெலட்டல் கை கால் வலி, மூட்டு வலி, அந்த மாதிரி கூட பிரச்சனை இருக்கும். ஸோ வந்து ஒரு குரூப் ஆஃப் சிம்டம்ஸ்லாம் சேர்ந்து வரதான் அந்த ப்ரீமென்சுரல் சிண்ட்ரோம்.
0: இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க இல்லையா இவ்வளோ வலிகள் வரும் அப்படிலாம், யாராவது இந்த டைமில் கிடைச்சா அவ்வளோதான் கதை முடிஞ்சதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கோபம் வரும். இந்த மாதிரியான ஒரு சிண்ட்ரோம் வர்றதுக்கு என்ன காரணங்கள்லாம் இருக்கும் டாக்டர்? சில பேருக்கு வந்து வாமிட் வரும், தலைவலி, மயக்கம், இந்த மாதிரியும் வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வர்றதுக்கான ரீசன் என்ன டாக்டர்?
1: ஜென்ரலாக வந்து நம்ம தீட்டு வர்றப்ப வந்து நம்ம உடம்புல வந்து அந்த ஒன் ஹோல் மந்த்தே வந்து என்ன ஆகும்னா ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். இந்த ஹோல் பர்பஸ் ஆஃப் பீரியட்ஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் நம்ம முட்டைப்பையிலேருந்து முட்டை வெளி வரும், முட்டை வெளி வந்து அந்த கர்ப்பப்பையில் தங்குறதுக்கான வாய்ப்பை தேடிட்டு இருக்கும். ஆனால் அது வந்து நார்மலாக கல்யாணம் ஆகி விந்தணு வரும்போது மட்டும்தான் அந்த கரு வந்து கருப்பையில் தங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் முட்டைப்பையிலேருந்து ஒவ்வொரு மாதமும் முட்டை வர்றது அங்கே போய் தங்குறங்கிறதுக்காக தான். ஸோ அங்கேருந்து விந்து கிடைக்கலன்றப்ப அது வந்து அந்த ப்ராசஸ் வந்து சைக்கிளிக்கெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் நார்மலாகவே. ஸோ அந்த முட்டைப்பையில் அந்த முட்டை வர்றதுக்கு வந்து அந்த நிறைய ஹார்மோன்ஸ் வந்து வேலை பார்க்கும். அந்த முட்டை வரும்போது கர்ப்பப்பையில் வந்து போதுமான அளவுக்கு சதை இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கும் இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். நார்மலாக அந்த முட்டைப்பையில் அந்த கர்ப்பப்பையில் உள்ள சவ்வு இருக்கு இல்லையா, அது வந்து மெத்த மாதிரி இருக்கும், அது வந்து இந்த ஹார்மோன்ஸ்னால கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி மெத்த மாதிரி வர்றது. ஸோ அந்த பீரியட்ஸ் வந்து ஒரு 14 டேஸ்க்கு அப்புறம் தான் முட்டை வெளி வரும். அந்த முட்டை வெளி வந்து ஒரு வீக்குக்கு அப்புறம் கர்ப்பப்பையில் போய் தங்கும். ஸோ அப்போ தங்கும்போது அந்த முட்டை கர்ப்பப்பையில் வந்து தாங்கிறதுக்கான சவ்வை வந்து மெத்தையை வந்து உருவாக்கி கொடுக்குறது அந்த ஹார்மோன்ஸோட வேலை. ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால நிறைய கெமிக்கல் ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் நம்ம பிரெயினில் பாடியிலலாம் வேலை பார்க்கும். ஸோ அதனுடைய வேதி வினைகளோட விளைவு தான் இந்த மாதிரி வலி, இந்த மாதிரி சோர்வு, எரிச்சல் எல்லாமே.
0: நம்ம சாதாரணமாக ஒரு வலின்னு சொல்லிடுறோம், ஆனால் அந்த வலிக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் சொல்லும் பொழுது அப்பா அப்படின்னு ஒரு சயின்டிஃபிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவ்வளோ வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களாக இது எல்லாமே இருக்குது இல்லையா? இப்போ வந்து இந்த அனிமியா சொல்லுவோம் இல்லையா, இந்த அனிமியாவுக்கும் மாதவிடாய் வலிக்கும் வந்து ஏதாவது தொடர்பு இருக்கா?
1: ஸோ இந்த ஒவ்வொரு மாதமும் அந்த முட்டை கரு வந்து கர்ப்பப்பையில் தங்கலன்ற

0: தங்கலை அப்படின்றப்ப அந்த ஹார்மோன்ஸ் வந்து கம்மி, அளவு வந்து கம்மியாயிரும். ஸோ கம்மியானால் என்னாகும், அந்த சேர்ந்த மெத்தையெல்லாம் அந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து ஷெட் ஆகும். அதுதான் பீரியட்ஸ். பீரியட்ஸ்னால் அது வந்து பிளட்டு யாரும் திறந்து விடுறது கிடையாது. ஸோ இந்த ப்ராசஸில் அந்த அந்த மெத்தையான உள்ள சவு வந்து அங்கே கரு வந்து தங்கலைங்கிறப்ப வந்து ஷெட் ஆகி வெளில வரும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எவ்ரி மந்த் நடந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் கரு வந்து தங்கிருச்சுன்னா ஷெட் ஆகாது. அப்போ வந்து அதுக்கு தேவையான போதுமான ஹார்மோன்ஸ் வந்து நம்ம பாடியில் இருக்கிறதுனால அது வெளியில் வரவிட, அந்த சவ்வை வந்து வெளியில் வரவிடாமல் அப்படியே பாதுகாக்கும். அப்படி தான் கரு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறது எல்லாமே. ஸோ இந்த ஒவ்வொரு மாதமும் இல்லை வெளி வர்றப்ப என்ன ஆகும்னா நிறைய பிளட் வந்து ஷெட் ஆகும். இது எந்த அளவுக்கு, இந்த நார்மலாக வந்து நார்மலாக பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு 40 ஒரு 100 ml ஒரு 120 ml வந்து பிளட் வரும். நம்ம ஜென்ரலாக மெஷர் பண்ணுறது இல்லை, ஆவரேஜாக ஒரு 80 ml அப்படின்னு சொல்லுவேன். அது 80 ml மேலே போனாலே அது வந்து அதிகப்படியான உதிரப்போக்கு தான். ஸோ ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட ஒரு 40-60-80 ml வந்து நம்ம உடம்புலேருந்து ரத்தம் வெளியாகிட்டு தான் இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னா நிறைய காரணம் இருக்குது. முட்டைப்பையில் உள்ள காரணத்தினால் இருக்கலாம், இல்லை கர்ப்பப்பையில் உள்ள காரணத்தினால் இருக்கலாம். அப்போயெல்லாம் வந்து நிறைய உதிரை வந்து அதிகப்படியாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக லேடிஸ்க்கு வந்து ஜென்ரலாகவே ஹீமோக்ளோபின் வந்து ஆண்களை விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஆண்கள் வந்து இந்த மாதிரி மந்த்லி அவங்களுக்கு வந்து ஷெட் ஆகிறது கிடையாது பிளட். லேடிஸ்க்கு மட்டும்தான் இந்த இஷ்யூ இருக்குது. ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்துக்கணும் நம்ம உடம்பு நம்ம வந்து ரத்த சோகை ஆகாமல் இருக்கிறதுக்கு.
1: டாக்டர், இன்னொரு டவுட், அதாவது நீங்கள் சொல்லும்பொழுது திடீர்னு எனக்குள்ளே தோணுச்சு. இப்போ பீரியட்ஸ்க்குன்னு வந்து ஒரு சைக்கிள் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த சைக்கிளில் எத்தனை நாளைக்கு முன்னாடி பீரியட்ஸ் வரலாம், இல்லை எத்தனை நாளைக்கு அப்புறம் பீரியட்ஸ் வந்து வரலாம்? இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ 10 days இந்த மாதிரிலாம் வந்தால் அது என்ன ஒரு சிண்ட்ரோம்?
0: இப்போ வந்து நம்ம 28 days சொல்கிறது வந்து எக்ஸாக்டாக 25 days எல்லாருக்கும் வரப்போகிறது இல்லை. அதாவது இந்த மாதவிட சைக்கிளில் வந்து ரெண்டு பகுதி இருக்குது, முதல் பாதி ரெண்டு பகுதி அப்படின்றது. இந்த ரெண்டாவது பகுதிங்கிறது முட்டைப்பையிலேருந்து முட்டை வெளிவந்ததுக்கு அப்புறம் உள்ள பகுதி வந்து ரெண்டாவது பகுதி. இந்த ரெண்டாவது பகுதி வந்து எல்லாருக்குமே ஃபிக்ஸ்டு தான். நீங்கள் வந்து 3 months ஒரு தடவை உங்களுக்கு பீரியட்ஸ் வந்தாலும் சரி, இல்லை 21 days ஒரு தடவை பீரியட் வந்தாலும், இந்த செகண்ட் ஹாஃப் வந்து எல்லாருக்குமே வந்து ஃபிக்ஸட் டேஸ், 14 தான். முட்டைப்பையிலேருந்து முட்டை வெளி வந்து 14 பீரியட்ஸ் வந்துடும். இது வந்து 99.999% ஃபிக்ஸட் டைமிங் தான். அதுக்கு முன்னாடி உள்ள பகுதி வந்து வெவ்வேறு காரணங்களால் வேரி ஆகலாம். ஸோ நார்மலாக வந்து 28 days ஒரு தடவை சொன்னாலுமே 24-35 days வரைக்கும் உள்ள சைக்கிள் வந்து நார்மல் சைக்கிள் தான். நம்ம வந்து ஒரி பண்ண தேவையில்லை. இப்போ 25 days வந்துடுது, 24 ஒரு தடவை வந்துடுதுனாலும் அது நார்மல் தான். அதே மாதிரி 35 வர்றதும் நார்மல் தான். இது வந்து நார்மல் வேரியேஷன்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து மாதவிடாய் நாட்களில் வந்து அதிகமான ரத்தப்போக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதுக்காக வந்து பரிசோதனைகள்லாம் வந்து செஞ்சுக்கலாமா?
0: கண்டிப்பாக பண்ணணும். நிறைய பேர் வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து ப்ளீடிங் பீரியட்ஸ் அப்போ ப்ளீடிங் ஆகிறது நார்மல் தான். அதுவும் வந்து தீட்டு வந்து, அதாவது வயசுக்கு வந்து முதல் 1-2 வந்து இந்த நம்மளுடைய ஹார்மோன் சைக்கிள் வந்து ரொம்ப மெச்சூராக இருக்காது. ஸோ நிறைய பேருக்கு வந்து மந்த்லி பீரியட்ஸ் வராது. சில பேருக்குலாம் பார்த்துருப்பீங்க, சின்ன பசங்களுக்கு வயசு வந்து ஏஜ் அட்டன் பண்ணது நெக்ஸ்ட் சைக்கிள் வந்து 3 அப்புறம் கூட வரும். சில பேருக்கு 6 அப்புறம் கூட வரும். ஸோ முதல் 1.5 to 2 years வரைக்கும் சைக்கிள்ஸ் வந்து இர்ரெகுலராக தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபிக்ஸ்டு தான். அந்த முட்டைப்பை வெளியில் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா மாதமும் வெளி வராது. அந்த சைக்கிள் வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு 1.5 to 2 வந்து கொஞ்சம் சைக்கிள் இர்ரெகுலராக இருக்கலாம், அது நார்மல். அதே மாதிரி தீட்டு நிற்க போகிற டயத்தில், அது 45-48 அதே மாதிரி கொஞ்சம் இர்ரெகுலராக வரும். ரெகுலராக மந்த்லி 21-28 உதிர வராது. முன்னாடி வரலாம், பின்னாடி வரலாம். எப்படி வந்தாலும் அதிகப்படியாக உதிரப்போக்கு போகிறதுங்கிறது எப்போவுமே வந்து அப்நார்மல் தான், அது நார்மல் கிடையாது. இப்போ நிறைய உதிரப்போக்கு போகுது, நீங்கள் நார்மலாக பேட் வைக்கிறது பேடை விட அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, உங்களால் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, சோர்வாக இருக்குது, கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும், அது நார்மல் கிடையாது.
1: ஓ, இப்போ ஒரு நாளைக்கு நம்ம வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா பேட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம அதை வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியே ஆகணும்?
0: ஆமாம், சில பேருக்கு வந்து ப்ளீடிங் வந்து பார்த்தது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு பார்ப்பாங்க, லைட்டாக பிளட் இருக்கும், சில அப்புறம் இருக்கவே இருக்காது. சில பேருக்கு வந்து 4-5 கூட சேஞ்ச் பண்ணுவாங்க, டிபெண்ட்ஸ், வேரி ஆகும். பட் ஜென்ரலாக வந்து ஒரு நாளைக்கு 3-4 சேஞ்ச் ஆகலாம். நமக்கு ப்ளீடிங் அதிகமாக போகும்போது என்ன ஆகும்னா கிளாட்ஸ் வரும். நார்மலாக ப்ளீடிங் போகிறப்ப கிளாட்ஸ் வராது. ஸோ நம்ம ப்ளீடிங்கில் வந்து நம்ம பேட் யூஸ் பண்ணுறப்ப நிறைய கிளாட்ஸ் பார்த்தோன்னா அது நார்மல் கிடையாது, அது அதிகமான அளவுன்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து ஒரு இப்போ நம்ம பேட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் உதிரம் பட்டிருக்கோ, ஃபுல்லாக ஸ்டெயின் ஆகிருக்கோ, இல்லை ஒரு ஓரமாக கம்மியாக ஸ்டெயின் ஆகிருந்தாலும் கண்டிப்பாக அட்லீஸ்ட் 6-8 ஒரு தடவை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். 6 கூடவே சேஞ்ச் பண்ணுறது தான் நல்லது. அதையே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க நிறைய இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு மேலே சில பிரச்சனைகளுக்கும் அது வழிவகுக்கும். அதனால் 6-8 ஒரு தடவை
1: வர்றது கூட அது வாய்ப்பு இருக்கும்,
0: இருக்கலாம், கண்டிப்பா சேஞ்ச் பண்ணும்.

0: அதுவும் கர்ப்பப்பை வாயில கூட இன்ஃபெக்ஷன் ஆகும், கர்ப்பப்பைக்கு கூட இன்ஃபெக்ஷன் போகும். கர்ப்பப்பையில வர இன்ஃபெக்ஷனுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் தெரியாது, சைலண்டா தான் இன்ஃபெக்ஷன் வரும். அதனால கன்சீவ் ஆகிறதையோ அபார்ஷன் ஆகிறதுக்கோ வாய்ப்பு நிறையா இருக்கு. அதனால இன்ஃபெக்ஷன் ஆகாம பாத்துக்கிறது நல்லது. அதுல ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் வந்து இந்த பேட் வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்ணணும்.
1: ஓகே, டாக்டர் வந்து நமக்காக சூப்பராக நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் இணையலாம். டாக்டருக்கு பிடிச்ச ஒரு சாங்கையும் வந்து நம்ம வந்து கேட்டுட்டு வந்துடலாம்.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
5: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: வெல்கம் பேக் டு த ஷோ ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில மாதவிடாய்க்கு முன் ஏற்படும் அறிகுறிகள் மற்றும் வலியுடன் கூடிய மாதவிடாய் குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மகப்பேறு மற்றும் மகளிர் நோயியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் சசிரேகா ரங்கராஜன் அவர்கள் வந்து ரொம்ப சூப்பரா, அதாவது பயங்கரமா வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் பொழுது இப்படியும் இருக்குதா அப்படின்ற மாதிரியான பலவிதமான ஆச்சரியங்களோட நம்மளுடைய டாக்டர் வந்து ரொம்ப சூப்பரா வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்திருக்காங்க. அவங்களுடைய சந்தேகம் என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிடலாம்.
5: ஷூர்.
4: வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார் எங்கிருந்து மேம்? சொல்லுங்க மேம், உங்களுடைய குவெஸ்டினா வந்து உங்களுடைய சந்தேகத்தை வந்து மேம் கிட்ட கேளுங்க.
6: வணக்கம் மேடம்.
5: சொல்லுங்க மேம்.
6: என்னோட கேள்வி என்னன்னா, 4 வயசு ஆகுதுங்க மேம். ஒரு மாசம், போன மாசம் 2ஆம் தேதி முடிச்சுன்னா, இந்த மாசம் ஒரு 28 நாளாகி வரல மேம். அப்புறமெல்லாம் வந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா வயிறு இப்ப ஒரு மாதிரி இப்ப போன மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. வயிறு என்ன உடம்பு என்ன வெயிட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்த பிறகு வரதுக்கு முன்னாடி இந்த கால் வலி, நீங்க சொன்னீங்களா, கால் வலி தலைவலி எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் வந்து இது மாதிரி ஆகும்போது எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு மேம். அது எல்லாருக்கும் இருக்கும். இருந்தாலும் அந்த டென்ஷனை எப்படி மேம் நாங்களா ரிலீஃப் பண்றது, அது சொல்லுங்க மேம். அப்புறம் வந்து பாப்பா வந்து இந்த டைம் வந்தாலுமே வாமிட் பண்றா, ஒரு மாதிரி மயக்கமாவே இருக்கா, பேசவே மாட்டான் வேலைக்கு, அவன் ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்கிற மாதிரியே இருக்கா. எங்களுக்கு இதுதான் அதிகமா நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இது கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க மேம், நாங்க எப்படி நடந்துக்கணும்? அது வந்தாலும் வரும்னா எல்லாருக்கும், ஆனா நாங்க எப்படி நடந்துக்கணும்ன்றது கொஞ்சம் சொல்லுங்க மேம். நான் ரேடியோல கேட்கிறேன். தேங்க்யூ மேம்.
5: தேங்க்யூ
6: மேம்.
5: அவங்க வந்து இப்போ ரெண்டு பிரச்சனை சொன்னாங்க. ஒன்று வந்து பீரியட்ஸ் ரெகுலராக வரல, தள்ளி வருது, அந்த டயத்தில் வந்து டென்ஷன் ஆகுது. அது வந்து ஜென்ரலாக நிறைய பேருக்கு இருக்கும், அது காமனாக இருக்க பிரச்சனை. அது மாதிரி நமக்கு வந்து உடம்பு உப்புன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு சுத்து வெயிட்டு ஒரு 4 கிலோ போட்ட மாதிரி ஒரு ஃபீல் நமக்கே தெரியும் அந்த டயத்தில் எஸ்பெஷலி.
4: ஆமாம், நமக்கு தொப்ப வந்துருச்சோ அப்படின்னு.
5: ஆமாம், அது அந்த டயத்தில் தான். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இருப்போம். ஸோ அது வந்து ரெண்டாவது என்னன்னா, இது வந்து இதுவும் இந்த ஹார்மோன் ரிலேட்டட் ஈவெண்ட் தான். அதாவது நம்ம அந்த உடம்புல வந்து நீர் கொத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ரொம்ப வெயிட் டிஃபரன்ஸ் இருக்காது. நமக்கு வந்து அதை பார்க்கறதுக்கு நம்மளோட பாடி வந்து டைட்டாக, ப்ளவுஸ்லாம் டைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் அது குறைஞ்சிரும். இது

0: ஒரு 3 மாதம் கழித்து வரலன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். பண்ணிவிட்டு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா ஒரு தானாகவே வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்மளோட இந்த தீட்டு வரலன்னா என்ன பிரச்சனை ஆகும், தீட்டு வந்து மாதம் மாதம் வரல, மாத்திரை கொடுத்தா தான் வருது, என்ன பிரச்சனை ஆகும்னா ஹார்மோன்கள் பிரச்சனை, முட்டைப்பையில் வந்து நீர் கட்டி அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஹார்மோன்கள் வந்து கர்ப்பப்பை உள்ள லைனிங்கில் வந்து கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தும். அது வந்து பின்னாடி ஒரு 10-15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் கேன்சராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தீட்டு வரலனா, அதாவது ரெகுலராக வரலனா. ஆனால் தீட்டு நிற்க தானே அது அதான் அந்த மாதிரி வரணும், வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நாங்கள் மாத்திரை கொடுத்து பீரியட்ஸை வர வைப்போம். அதனோட கோல் என்னென்னா அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்கு 4 தலையாவது கண்டிப்பாக குளிக்கணுன்றது தான். அது குளித்தோன்னா அந்த எண்ணெய்மட்டை வந்து பீரியாடிக்காக ஷெட் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து அந்த மாதிரி விளைவுகள், பின் விளைவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ தானாகவே 35 நாளில் வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒன்று. அது எஸ்பெஷலி தீட்டு நிற்க போகிற டயத்தில் வந்து முட்டைப்பையிலேருந்து முட்டை வர்றது வந்து வாய்ப்பு வந்து கம்மி ஆயிரும். ஏஜ் ஆகிட்டே இருக்கும்போது ஸோ வந்து மாதம் மாதம் முட்டை வராது. ஸோ 1 மாதம் தள்ளி வரும், இன்னும் 2 மாதம் தள்ளி அடுத்து வர்றதுனால இந்த வேரியேஷன்ஸ் வந்து நார்மல். ஸோ இது வந்து ஒரி பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. ரொம்ப தள்ளி போனால் தான் நம்ம வந்து பார்க்கணும். ரெண்டாவது வந்து இந்த சேஞ்சஸ்லாம் வர்றதை வந்து எப்படி பீட் பண்ணுறது, எப்படி வந்து இது வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா ஒன்று வந்து நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் ஒன்று, இன்னொன்று வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது வாக்கிங், கொஞ்சம் யோகா, வெளியில் அவுட்டோர் வாக்கிங் 1/2 hour பண்ணணும். அதே மாதிரி சாப்பாட்டில் வந்து நான்வெஜ், ஃபேட்டு, டைரக்ட் சுகர், டைரக்ட் சால்ட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். 15 மினிட்ஸ் வெளியில் போய் வாக் பண்ணிட்டு வந்தாலுமே நல்ல ஃப்ரெஷ் எனர்ஜி கிடைக்கும். வாக்கிங் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது வெயிட் குறைக்கிறது மட்டும் இல்லை, மென்டல் ஹெல்த்துக்கும் வந்து நிறைய. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கூட வாங்கிட்டு வந்துட்டோமோ அப்படின்னு கேட்டிங்க இல்லையா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் வந்து வாக்கிங். வாக்கிங் வந்து அவுட்டோர் வாக்கிங் 15-30 மினிட்ஸ் வாரத்தில் 3 நாள் பண்ணாலுமே நமக்கு வந்து மென்டலாக நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும். டிப்ரெஷன் பீட் பண்ணலாம், ஆன்சைட்டி பீட் பண்ணலாம், மைல்டாக இருக்குது. ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து சைக்காலஜி கவுன்சிலிங் சமயத்தில் ஒரு சிலருக்கு மாத்திரை கூட தேவைப்படலாம். எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனை இருக்குங்கிறது தெரிஞ்சு அவன் டாக்டர்கிட்ட வந்து பார்க்கணும்.
1: ஓகே, இன்னொரு காலர் வராங்க. அவங்களுடைய சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம். வணக்கம் டாக்டர் மேம். டாக்டர் கடலூர்லேருந்து என்ன பேசுகிறேன் மேம்.
1: சொல்லுங்கள் மேம்.
2: வரமாட்டது குளிக்கதான், இன்ஃபெக்ட் வரமாட்டது. அப்புறம் போய் டாக்டர் பார்த்தா தொடர்ந்து 1-6 மாசம் வருது. அதுக்கப்புறம் வரமாட்டது. இந்த திருப்பி அது மாதிரி டானிக்கு இது மாரி சாப்பிடுறாங்க. ஆனா ஆள் கொஞ்சம் குண்டா இருப்பாங்க மேம். ஆனா என்ன செய்யலாம், அது உணவு பழக்க வழக்கம் நம்ம என்னென்ன எடுத்துக்கணும், கொஞ்சம் கரெக்டா எடுத்துக்கிட்டா அவங்க என்ன சாப்பிடலாம், அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
0: தேங்க்யூ மேம். அவங்களே சொன்னாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, மற்றபடி வேணும் பிரச்சனை இல்லைன்னு. ஜென்ரலாக பீரியட்ஸ் ரெகுலராக வரல, இல்லை அதிகமாக போகுது, இல்லை வலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மருத்துவருக்கு காமிச்சு அவங்க ஆலோசனை கண்டிப்பாக எடுத்துக்கணும். அவங்க டெஸ்ட் பண்ண சொன்னாங்கன்னா பண்ணணும். எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குன்னு அவசியம் இல்லை. சமயத்தில் வேரியேஷனாக கூட இருக்கலாம். எல்லாமே எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரத்தில் இந்த ஹார்மோன்களே கொஞ்சம் லேட்டாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க டெஸ்ட் சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து காமனாக என்ன பிரச்சனைனால தள்ளி வருதுன்னா ரத்த சோகம் இருக்கும். ஹீமோக்ளோபின் அனிமியா கம்மியாக இருந்தாலுமே அவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வராது. ரெண்டாவது வந்து வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஹார்மோன் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ வெயிட் அதிகமாக போகும்போது மாதம் மாதம் தீட்டு வராது அவங்களுக்கு. 2 மாதம், 3 மாதம், 4 மாதம், 5 மாதத்துக்கு வந்து தான் வரப்போகுது. அதுக்கு என்ன 5% 10% இப்போ உங்கள் 80 kg இருக்காங்க அப்படின்னா 10% வெயிட் குறைச்சாலே பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலராக வந்துடும். இது வந்து ரொம்ப முக்கியமாக அவங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து கேட்குறதுக்கு வந்து சிம்பிளாக ஏன்னா இதுவாக பண்ணிடும் அப்படின்னு நமக்கு தெரியும். இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணது. இப்போ நீங்கள் வந்து 35 வயசு கல்யாணம் ஆகிருக்கு, ஒரு வெயிட்டாக இவ்வளோ வெயிட் இருக்குது, கன்சீவ் ஆகல 2 இயர்ஸ் ஆகுது, போய் காமிக்க போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லுவாங்கன்னா வெயிட்டு குறைங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் இருக்கும். அந்த முட்டைப்பை, அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வேலை பார்க்கணுன்னா நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வெயிட் லிமிட் தான் இருக்குது. அந்த லிமிட்டை ஒவ்வொருத்தர் ஏஜுக்கு தகுந்த மாதிரி, ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். அந்த லிமிட்டை தாண்ட கண்டிப்பாக இது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ வந்து அவங்க என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும்னா ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும். வாக்கிங் வந்து 1 hour மேலே போனால் கண்டிப்பாக வெயிட் குறையும். அதே வெயிட்டை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா 1 hour கம்மியாக போனால் போதும். ஆனால் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இப்போ நிறைய பேர் உட்காந்து வேலை பார்க்குறாங்க இல்லையா, எஸ்பெஷல் டெக் ஐடியில் இருக்கவங்க, மற்ற இடத்துல இருக்கவங்க வந்து உட்காந்தே இருக்கும்போது வந்து செடென்ட்ரி லைஃப் சொல்லிட்டு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் வந்து இந்த பீரியட்ஸ் ரெகுலராக வராது. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட்

0: வீக்லி 5 டேஸ் மேண்டேட்ரி. அதே மாதிரி வெயிட் ரிடக்ஷன் வந்து, வெயிட் வந்து இப்போ 25 கே பிஎம்ஐ சொல்லுவாங்கள்ல, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த பிஎம்ஐ வந்து அதிகமாக இருக்குது, 25 கேஜி இப்போ மீட்டர் ஸ்கொயருக்கு மேலே இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும், டயட்டையும் ரெகுலேட் பண்ணணும். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் எடுக்கலாம், டைரெக்டாக ஸ்வீட் இருக்குது இல்லையா அந்த ஸ்வீட் எடுக்கிறது கம்மி பண்ணணும், ஃபேட்டை கம்மி பண்ணணும், ஃப்ளூயிட் நிறைய எடுத்துக்கலாம், நிறைய கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், க்ரீன் கலர்
1: வெஜிடபிள் பார்த்தாலே அலர்ஜியாக இருக்கும்.
0: அது மாதிரி ஃப்ரூட்ஸ், கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், அது எல்லாமே எடுத்து வெயிட்டை கம்மி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வரும்.
1: வரும்பொழுது ஒரு நேயர் வராங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம், அலைமேல் பேசுறேன், பாண்டிச்சேரியில இருந்து. எங்க பொண்ணுக்கு டாக்டர்கிட்ட பேசணும்.
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, கேக்குறேன்.
2: எங்க பொண்ணுக்கு வந்து இப்ப 32 வயசு ஆகுது.
0: ஓகே.
2: அவங்களுக்கு 17 கல்யாணம் பண்ணது, உடனே கன்சீவ் ஆனாங்க, 18 குழந்தை பிறந்தாச்சு. ஜிக்மர்ல தான் பிறந்தது.
0: ஓகே.
2: அவங்க என்ன நரம்பு தளர்ச்சிக்கு மூளைக்காய்ச்சல் வந்து, அப்ப நரம்பு தளர்ச்சிக்கு மாத்திரை சாப்பிட்டுன்னு
0: வராங்க.
2: இப்ப அதுக்கு மாதிரி இப்ப 8 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை தங்கலம்மா.
0: ஓகே. குழந்தை தங்கலைன்னா அவங்க டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறோமா? அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை அவங்க முட்டைப்பை எப்படி இருக்கு, கர்ப்பப்பை எப்படி இருக்கு, முட்டை வந்து மாசம் மாசம் வருதா அப்படின்னு பாக்குறதுக்கெல்லாம் சில டெஸ்ட் இருக்கு.
2: அது
0: ஓகே, அது காமிச்சு அவங்க டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் அதில் ஏதாவது பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பாக வைத்தியம் பண்ணுறதுக்கு வழிமுறைகள் இருக்குது. என்னென்னா, கன்சீவ் ஆகிறதுக்கு வந்து ஏஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். 35 வயசுக்கு மேலே அந்த கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க நிறைய அசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகணும். ஸோ இவங்க வந்து ஒரு எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து 1 இயரில் நிறைய பேர் மேரேஜ் ஆகி 1 இயரில் கன்சீவ் ஆகணும். நார்மலாக எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படி நடக்கலை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சேர்ந்து இருந்து 1 இயரில் எந்த கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் போய் பார்த்து என்ன பிரச்சனையும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா முட்டைப்பையிலையும் பிரச்சனை இருக்கலாம், டியூப்லேயும் பிரச்சனை இருக்கலாம், யூட்ரஸ்லேயும் பிரச்சனை இருக்கலாம், அது என்னன்னு பார்த்தா தான் சொல்ல முடியும். முதல் ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்தாலுமே சில பிரச்சனைகள் வந்து அதுக்கு அடுத்தபடியாக வரும். ஸோ அதை வந்து என்னென்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதுக்கான தீர்வு சொல்ல முடியும் சார்.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்க சார்.
3: டாக்டர், எனக்கு என்னன்னா பொதுவா அந்த மென்சஸ் தள்ளி போனோம் அப்படின்ட்டுன்னு ரெகுலரா அந்த டேப்லெட்ஸ் அப்படின்னு பெண்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கறது இருக்கா? இதுல பல விஷயங்களுக்காக டேப்லெட்ஸ் அப்படிங்கறது ஒன்ஸ் இன் அ வைல் போடலாம், பட் ரெகுலரா அந்த ஹேபிட் வச்சுக்கிறது ரொம்பவே தவறு, டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க. இது இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குமா? அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து இந்த பீரியட்ஸ் போது இந்த ஓவர்ஃபுளோ அப்படிங்கிறது ஆகும் இல்லையா, அது வந்து நம்பர் ஆஃப் டேஸ் சிலருக்கு வந்து 5, சில நாளைக்கு சில பேருக்கு 7 நாள் வரைக்கும் கூட இந்த ஓவர்ஃபுளோ அப்படிங்கிறதா இருக்கு. இது எதனால ஆகுது, அந்த ஓவர்ஃபுளோ ஆகுறத எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம், இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க.
0: தேங்க்யூ டாக்டர். ஸோ அவங்க ரெண்டு விஷயம் கேட்டாங்க. ஒன்று வந்து டேப்லெட் எடுத்து பீரியட்ஸை தள்ளி போடலாமா அப்படின்னு, எப்பயோ அவங்களே ஆன்சர்னு சொல்லிட்டாங்க. எப்பயோ ஒரு தடவை தள்ளி போடலாம், ஆனால் அது ரெகுலராக எடுத்துக்கிறது வந்து நல்லது கிடையாது. ஏன்னா அதுவும் ஹார்மோன்ஸ் தான், நம்ம பாடியில் இருக்க ஹார்மோன்ஸ் நம்ம எக்ஸசைஸாக கொடுக்கும்போது ஃபர்தராக வந்து சைக்கிள்ஸை வந்து ரெகுலராக பண்ணாது. ஒரு தடவை மாத்திரை எடுத்தாலே அடுத்த தடவை வர சைக்கிள் தள்ளி போயிடும். ஸோ எப்பயோ ஒரு தடவை அர்ஜென்ட்டுக்கு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன், நம்ம கண்டிப்பாக போஸ்ட்போன் பண்ணி தான் ஆகணும் பீரியட்ஸை, ஃபேமிலி ஓ இல்லை பர்சனல் இஷ்யூஸ்னாலும் இருந்துச்சுன்னா அப்போ எடுத்துக்கலாம், அது வந்து ரெகுலராக எடுத்து பண்ணக்கூடாது.
1: ஓகே மேம், இப்போ வந்து பீரியட்ஸ் முன்னாடியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டும் வந்து டேப்லெட் எடுக்கிறாங்க, அது வந்து தள்ளி போடணும் அப்படின்றதுக்கும் டேப்லெட் எடுப்பாங்க. பட் அந்த மாதிரி நம்ம எடுக்கும் பொழுது அது வந்து பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
0: அதான், எப்பயோ ஒரு தடவை என்ன எடுத்துக்கலாம், அதாவது பீரியட்ஸ் தள்ளி போட வைக்கிறதுக்கு மாத்திரம் இருக்கு, முன்னாடியே வைக்கும்போது அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு ப்ராபபிலிட்டி தான், இந்த மாத்திரை எடுத்து முன்னாடியே கொண்டு வர வைக்கிறன்றது வந்து 100% சக்ஸஸ் இருக்காது எப்பவுமே. பட் ஆனால் தள்ளி போறது வந்து தள்ளிப்படுத்தணும், அட்லீஸ்ட் 95% வந்து கண்டிப்பாக போஸ்டன் பண்ணலாம், எடுத்துக்கலாம், ஆனால் எப்பயாவது ஒரு தடவை எடுத்துக்கலாம், அதுவே ரெகுலராக பண்ணக்கூடாது. அது வந்து அது வந்து ஹார்மோன்ஸ், அது கண்டிப்பாக அந்த ஹார்மோன் ஃபிளக்சுவேஷன்ஸ்னால சைக்கிள்ஸ் வந்து இரெகுலராக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, வராமல் இருக்கும், அப்புறம் 3 மந்த்ஸ் கழிச்சு வரும். ஸோ அது வந்து சேஃப் கிடையாது. ஸோ அது ஒன்று. இன்னொன்று அவங்க என்ன கேட்டாங்கன்னா அதிகப்படியாக உதிர போறோம். ஆமாம், சில பேர் அதாவது ஜென்ரலாக வந்து 5-7 டேஸ்ம்பாங்க, பட் ஈவன் வந்து 3 டேஸ் வந்தாலுமே சில பேருக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 பேட் சேஞ்ச் பண்ணுவாங்க, அதுவும் நார்மல் தான். ஸோ டேஸை வச்சுமே மட்டும் நம்ம வந்து சொல்கிறது இல்லை. சில பேருக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேட் தான் வைப்பாங்க, ஒரு 8 நாள் வரைக்கும் போகும், அதுவும் சம்டைம்ஸ் நார்மலாக கூட இருக்கும். ஸோ அதிகமாக படியாக போகிறதுக்கு வந்து கர்ப்பப்பையில் உள்ள பிரச்சனையாகவும் இருக்கலாம், முட்டைப்பையில் பிரச்சனையாக இருக்கும், இல்லை தைராய்டு கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அது என்ன காரணம்னு பார்த்து டெஸ்ட் பண்ண

0: மட்டும் சொல்ல முடியும். கர்ப்பப்பையில் கட்டி வருவோம் இல்லை, அது மாதிரி நீர் கட்டி வருது இல்லையா முட்டைப்பையில், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். பிசிஓஎஸ் சொல்கிறாங்க, இல்லை அடினோமயோசிஸ்னு கர்ப்பப்பையில் உள்ள கட்டி சொல்கிறாங்க, இல்லை ஃபைப்ராய்டுன்னு கட்டி கர்ப்பப்பையில் உள்ள கட்டி சொல்கிறாங்க, இல்லை சில பேருக்கு ரத்த உறைதலில் பிரச்சனை இருக்கலாம் ரொம்ப ரேராக, இல்லை ரத்த அணுக்கள் வேலை செய்கிறதுல பிரச்சனை இருக்கலாம், பிளேட்லெட் ஒரு கவுண்ட் கம்மியாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து கர்ப்பப்பை சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள். ஸோ அதனால கூட உதிரப்போக்கு அதிகமாக போங்க. எஸ்பெஷலி வயசுக்கு வந்த உடனே உதிரப்போக்கு அதிகமாக போனுச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும். ரெண்டாவது, அதிகமாக உதிரப்போக்கு போகிறப்ப பல்ல நீர்லேருந்து ரத்தம் வர்றது, மூக்குலேருந்து லைட் ரத்தம் வர, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது ரத்த உறைதலில் குறைபாடு இருக்கலாம், அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம்.
1: இப்போ அந்த கலர் வேரியேஷன் வச்சு பீரியட்ஸ் நம்ம சொல்ல முடியுமா?
0: ஆக்சுவலாக இப்போ கலரை வச்சு லைட் ரெட்டாக வருது, பிரைட் ரெட்டாக வருது, டார்க் ரெட்டாக வருதுன்றத வச்சு ஒன்றும் இல்லை. ஈவன் லைட் ரெட்டாக வந்தாலுமே வந்துச்சுன்னா ஹாப்பி தான். ஸோ வந்து கலர் வந்து மேட்டர் கிடையாது. அதிகமாக போகக்கூடாது. அதிகமாக போகிறது சில பேருக்கு வந்து ஏற்கனவே அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் நிறையா இருக்கும், 12-13 இருக்கும். ஸோ ஒரு மாதம் அதிகமாக போச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக ரத்த சோகை அஃபெக்ட் பண்ணாது. பட் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் அதிகமாக தான் போகும். அப்போ வந்து அவங்களுக்கே பாடியில் வந்து ஒரு வீக்னஸ், டயர்ட்னஸ், பேட் நிறைய இந்த கிளாட்ஸ் மாதிரி போகிறது, இல்லை பெயின் அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன காரணத்தினால அதிகமாக போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து எஸ்பெஷலி பீரியட்ஸ் நிற்க போகிற டயத்தில் நிறைய லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இது நார்மல் தான், பீரியட்ஸ் நிற்க போகும்போது இப்படி தான் போய் தான் நிற்கும் அப்படின்றது ஒரு பெரிய மித், அது அது வந்து உண்மை கிடையாது. ஸோ இரகுலராக போகலாம், முன்னாடி வரலாம், கொஞ்சம் தள்ளி வரலாம், சில பேருக்கு கொஞ்சம் அதிகமாக கூட போகும். பட் ரொம்ப அதிகமாக போய் நம்மளை வேலை செய்யப்பட முடியாமல் தடுக்குது, நிறைய நம்ம டயர்டாக ஃபீல் பண்ணுறோம், அனிமிக்க ரத்த சோகை ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து டாக்டர் காமிச்சு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும். நான் என்னென்ன காரணம்னு சொன்னால் கேட்குறவங்களுக்குலாம் பயம் வந்துடும். பட் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர் பார்க்கணும். அதிகமாக உதிர போகிறது, கிளாட்ஸ் வர்றது,
1: ரத்த சோகை அப்படின்னாக்கா அதுவுமே வந்து ஒரு நோயோட அறிகுறியாக,
0: அதுவே வந்து என்ன சொல்லுதுன்னா அது நம்ம உதிரப்போக்கு வந்து அதிகமாக இருக்குன்றத காமிக்கிறது தான் ஒன் ஆஃப் த சைன். அது அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிளாட்ஸ் இருக்கும். நார்மலாக உதிரப்போக்கு இருப்பாங்க, அந்த மாதிரி கிளாட்ஸ் மாதிரி வராது.
1: இப்போ வந்து மாதவிடாய் காலத்தில் என்ன மாதிரியான கிளீன்லினஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், எப்படி நம்மளை வந்து நாமளே வந்து க்ளீனாக வச்சுக்கணும் டாக்டர்?
0: ஜென்ரலாகவே வந்து லேடிஸோட பாதை எப்படி இருக்கும்னா நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்குது அதுக்கு. சர்விக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் மியூக்கஸ் இருக்கும், அது வந்து கீழேருந்து எந்த ஆர்கானிசம் அதாவது இன்ஃபெக்ஷன் எதையுமே உள்ள அனுப்பாது. இந்த ப்ரொடெக்ஷன் வந்து பீரியட்ஸ் அப்போ வந்து இருக்காது, ஏன்னா அந்த டயத்தில் பிளட் வரும். ஸோ அது மியூக்கஸ் பிளக் இருக்காது, அந்த பேரியர் வந்து இருக்காமல் போயிடும் அப்போது. ரெண்டாவது, பிளட் வந்து எங்கே இருந்தாலுமே இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். எங்கே இது இன்ஃபெக்ஷனை வந்து இன்விட் பண்ணி கூப்பிட்ற மாதிரி அது அந்த பிளட் இருக்காது. ஸோ வந்து அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப ஹைஜீன் வந்து நம்ம ரொம்ப முக்கியம், நம்மளோட ஹைஜீன். அது யூரின் போகும்போதோ இல்லை மற்றபடி மோஷன் போகும்போது க்ளீன் பண்ணணும், பேடு வந்து எவ்ரி 6 ஹவர்ஸ்க்கு அதில் சேஞ்ச் பண்ணணும். இது ரெண்டும் ஹைஜீனை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது வந்து நியூட்ரிஷனும் இம்பார்ட்டன்ட், நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் சாப்பிடணும் ரத்த சோகை வராமல் இருக்கிறதுக்கு. கண்டிப்பாக மோஸ்ட்லி லேடிஸ் எல்லாருமே அயன் எடுத்துக்க, அயன் அட்லீஸ்ட் சாப்பாட்டில் அயன் எடுத்துக்கணும். ரத்த சோகை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டேப்லெட் தேவைப்படும். நிறைய பேருக்கு வந்து தொந்தரவே தெரியாது, தலைமுடி கொட்டும், டயர்டாக இருக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு நார்மலாகவே நினச்சிக்குவாங்க, இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் போல, நமக்கு ஸ்ட்ரெஸ்னால கொட்டுது போல இருக்குது அப்படின்னு இல்லை. ரத்த சோகம் இருந்தாலுமே இதனாலையும் கொட்டும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து கண்டிப்பாக அவங்க டாக்டர் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஹைஜீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
1: இப்போ நமக்கு வந்து சாதாரணமாக வந்து பீரியட்ஸில் வந்து வலி வருது அப்படின்னாக்கா நம்ம வந்து கேஷுவலாக எடுத்துப்போம், இது எப்பயுமே வர வலி தானே, இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எந்த அளவுக்கு சிவியராக பெயின் இருக்குது அப்படின்னும் பொழுது நம்ம வந்து டாக்டர் கிட்ட போகணும்.
0: ஃபர்ஸ்ட் வந்து பெயின் வந்து பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி சில பேருக்கு ஸ்டார்ட் ஆகும், பேக் பெயின் இருக்கும், காலில் இருக்கும், சில பேருக்கு அந்த பெயின் வந்து பேக்லேருந்து அப்படி தைஸ் வரைக்கும் போகும், இல்லை காலில் நரம்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், இது ஒரு வகையான பெயின். சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி இருக்கும், இந்த பீரியட்ஸ் வந்த உடனே ஸ்டாப் ஆயிரும், அந்த பெயினை ரிலீவ் ஆயிரும், மேக்ஸிமம் ஒன் டேக்கு இருக்கும், அவ்வளோதான். இது வந்து நார்மல். சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக, வலி எப்போ அதிகமாக இருந்தாலுமே வாமிட் வரும், நேச்சுரலாகவே வருதான். சில பேருக்கு வந்து இந்த வலி வந்து ரொம்ப அதிகமாகி ரொம்ப வாமிட்டிங் உருள்வாங்க, அந்த ஃபஸ்ட்டு டே டேப்லெட் போட்டால் தான் குறையும், அதுக்கப்புறம் நல்லாயிருவாங்க. இது வந்து எஸ்பெஷலி இந்த கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த வலி சில பேருக்கு இருக்கும், அது வந்து பிரைமரி டிஸ்மினோரியான்னு சொல்லுவோம், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. கர்ப்பப்பை வாய் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனை வரும். அது குழந்தை பிறந்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தோன்னா அந்த வாய் வந்து கொஞ்சம் பெருசானோன்னே இந்த வலி அந்த நரம்பெல்லாம் வந்து நார்மலாயிரும். ஸோ நிறைய வலி வந்து வர்றதில்லை, இது நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் இது இல்லாமல் வேறு சில பிரச்சனைகளால கூட வலி இருக்கும். அந்த வலி வந்து எண்டோமெட்ரியோசிஸ்னு சொல்லணும், கேள்விப்பட்டிருப்பீங்க, அடினோமயோசிஸ் சொல்கிறது. இந்த மாதிரி பிரச்சனை வந்து தீட்டு வரத்துக்கு முன்னாடியும் வலி இருக்கும், வலி வந்தும் வலி இருக்கும், வலி நின்னதுக்கு அப்புறமும் வலி இருக்கும். ஸோ எப்போவுமே பீரியட்ஸ் வந்த உடனே வலி குறைஞ்சிருச்சுன்னா ஓகே, பீரியட்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் வலி இருக்குது, வலி நின்று முடிஞ்சதுக்கு அப்புறமும் வலி தொடருது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அவங்க வந்து ஆலோசனை எடுத்துக்கணும்.
1: இப்போ எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ப்ரீ மென்சுரல் சின்ட்ரம் நமக்கு வரதான் போகுது.

0: இப்போ வருது அப்படின்னும் பொழுது இதை நாமளே வந்து எப்படி வந்து ஒரு ப்ரிகாஷன் பண்ணிக்கிறது நம்மளை நாமளே?
1: அதான் நம்ம ஐ மீன் மோஸ்ட்லி மென்டல் ஹெல்த் தான் அது. நம்ம நமக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, இல்லை டிப்ரெஷன் இருக்குது, இரிட்டபிலிட்டி இருக்குன்னா பெட்டர் வந்து அந்த மாதிரி நேரத்தில் சண்டைக்கு போகாமல் இருக்கிறது நல்லது மாதிரி நம்ம நம்ம மைண்டை வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஏன்னா மேபி நீங்கள் வந்து அதாவது ரொம்ப சிவியராக இருக்கவங்களுக்கு தான் இந்த கவுன்சிலிங்லாம் சொல்லுவாங்க, கவுன்சிலிங் காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பிம்பாங்க. நம்மளே நம்ம மூடை வந்து நார்மல் எலிவேட் பண்ணி வச்சுக்கிறது, அது நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்குறது, வாக்கிங் போகிறது, கொஞ்சம் ஃப்ரீயாக காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கிறது, மீன் ரொம்ப சஃபகேட்டிங்காக அந்த மாதிரி நேரத்தில் இருக்கலாம், நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், டைட்டாக இருக்கும், உடம்பு கூட டைட்டாக இருக்கும். ஸோ வந்து டைட்டாக இருக்கிறதுனால ஒரு இரிட்டபிலிட்டி வரலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு பிடிச்ச ட்ராயிங் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் மூடை வந்து லைட்டாக வச்சுக்கலாம். நமக்கு இந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு தெரியும் அவங்க அவங்க பீரியட்ஸ் வரப்போகுது, அவங்க இந்த ஜோனில் இருக்காங்க, அவங்க இவங்கள்ட்ட போய் இப்போ தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்க படுத்துகிற இரிட்டேஷனில் நமக்கு இன்னும் அதிகமாகும் ஜென்ரலாக. ஸோ இது வந்து நமக்கு தெரிகிறதுன்றத விட நம்மளோட ஹஸ்பண்டுக்கு, நம்மளோட அப்பா அம்மா வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த விஷயம் கண்டிப்பாக தெரியணும். ஸோ இந்த மாதிரி டயத்தில் பீரியட்ஸ் வரப்போகுது, இந்த நேரத்தில் அவங்களை தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்றது அவங்கக்கிட்டேருந்து வர நம்ம சப்போர்ட் நமக்கு வந்து அது ஒன்று. ரெண்டாவது வந்து டயட் தான், நிறைய தண்ணி நிறையா குடிக்கணும், நிறைய டயட் ஐ மீன் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் டயட்டில், ஃபேட் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி ஓரளவு யோகா கூட பண்ணலாம், வாக்கிங் போகலாம். இந்த மாதிரி பண்ணாலே ஓரளவுக்கு நம்மளால் அதை பீட் பண்ண முடியும்.
0: ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு போகிற நம்ம வந்து மறுபடியும் நம்ம டாக்டர் ஷோ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ டாக்டருக்கு பிடிச்ச ஒரு சாங்கையும் வந்து கேட்டுட்டு வந்துடலாம்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
6: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
5: செம்ம டேஸ்ட்,
6: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.

0: நடத்தும். IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 முதல் August 15 வரை மட்டுமே இந்த சலுகையை தவற விடாதீங்க.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர் நேரு வீதி புதுச்சேரி.
0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும். IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
7: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
6: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி புதுச்சேரி.
0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும். IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
8: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
9: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
8: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும். IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
10: வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மாதவிடாய்க்கு முன் ஏற்படும் அறிகுறிகள் மற்றும் வலியுடன் கூடிய மாதவிடாய் குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மகப்பேறு மற்றும் மகளிர் நோயியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் சசிரேகா ரங்கராஜன் அவங்க தான் வந்து செம்ம சூப்பரா வந்து விளக்கம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கூட வந்து பேசிடலாம். டாக்டர், இன்னும் நிறைய வந்து டவுட்ஸ் இருக்கு, கேளுங்கப்பா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு எந்தவா வந்து டாக்டர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. டாக்டர், இப்போ மென்சுரல் கப் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்ல?
11: கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா பேட்ஸ் வந்து காட்டன் பேட்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்க இல்லையா ஹைஜீன். சில பேருக்கு வந்து இந்த பேட் யூஸ் பண்ணும்போது இச்சிங்லாம் வரும், ஒவ்வாமை ஏற்படும், அது சில நேரத்தில் கெமிக்கல்ஸ் இருக்கும், அது கூட வந்து இன்ஃபர்டிலிட்டி குழந்தை இல்லை தங்கிறதுக்கான வாய்ப்பை கூட அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிபெண்ட்ஸ் எந்த பேட் யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து. பட் பெரும்பாலும் காட்டன் பேட் யூஸ் பண்ணுறது நல்லது. இல்லை கிளாத், டிஸ்போசபிள் ரீயூசபிள் கிளாத்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். இதை விட கம்ஃபர்டபுள் வந்து மென்ஸ்ட்ரல் கப், சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். கல்யாணம் பண்ணவங்க, கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி உள்ளவங்க, எல்லா பெண்களும் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஈஸியாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் மெஷர்ஸ் தேவையில்லை. நான் எந்த இடத்துல வேணால் யூஸ் பண்ணலாம், வாஷ் பண்ணிட்டு திருப்பி ரீஇன்செர்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 80 ml கிட்ட, அதில் 2-3 சைஸ் இருக்குது. நமக்கு எந்த அளவுக்கு ப்ளீடிங் போகுதோ அதை வந்து யூஸ் பண்ணி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கூட வச்சுக்கலாம், நடக்கலாம், வேலை பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. என்வயர்மெண்ட்டுக்கும் அது வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம்.
10: ஓகே, இப்போ வந்து பீரியட்ஸ் அப்போ நமக்கு வந்து வலி வரும், இந்த வலிக்காக நம்ம வந்து டேப்லெட் எடுத்துக்கிறது நல்லதா?
11: ஆமாம், வலி வந்து எங்கேயாவது நம்ம எப்போவுமே வந்து நம்ம உணர்ற ஒரு விஷயம்தான். ஒரு சிலருக்கு வந்து மைல்டு வலி கூட அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து அதிகமான வலி தான் அதிகமாக இருக்கும். டிபெண்ட்ஸ், வலி எவ்வளோ யாருக்கு, ஐ மீன் ஒரு வலி

0: வந்து அவங்கவுங்க பர்செப்ஷன் தான். எனக்கு வர்ற வலி வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு வலி தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்போ வலிக்குதுன்னு தெரியுதோ அப்போ வந்து கண்டிப்பாக டேப்லெட் எடுத்து, எப்போ அதிகமாக அது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுதோ அப்போ கண்டிப்பாக டேப்லெட் எடுத்துக்கிறது நல்லது தான். ரெண்டாவது, வலிக்கு வந்து ஏதாவது காரணம் இருந்துச்சுன்னா அந்த காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் சேர்த்து எடுக்கணும். லைக் கர்ப்பப்போ இல்லை கட்டியோ இல்லை நீர் கட்டியோ இல்லை வேறு ஏதாவது பாலிப் இல்லை அந்த மாதிரி பிரச்சனை கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாத்திரை மட்டும் எடுத்தால் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணால் தான் சரியாகும்.
1: இப்போ இந்த பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய வலி, இது வந்து கருத்தரிப்பு திறனை வந்து பாதிக்குமா?
0: ஆமாம், பீரியட்ஸ் வர்றப்போ வலி வந்து எதனால் வருதுங்கிறத பொறுத்து. இப்போ வந்து இந்த எண்டோமெட்ரியோசிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது மாதிரி கர்ப்பப்பையில் வரக்கூடிய கட்டிகள், ஃபைப்ராய்டு, அடினோமயோசிஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பீரியட்ஸ் அப்போ வந்து அதிகப்படியான வலியை உண்டு பண்ணும். சில பேருக்கு வலி வரத்துக்கு முன், பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி, சில பேருக்கு பீரியட்ஸ் வந்ததுக்கு அப்புறம், சில பேருக்கு மைல்டாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், சில பேருக்கு இடுப்புலேருந்து கால் வரைக்கும் பரவும், சில பேருக்கு வந்து மோஷன் போகிற பிரச்சனை கூட இருக்கும். அதாவது அந்த பெயின் வர்றப்போ வந்து அர்ஜென்ட்டாக மோஷன் போகணுங்கிற உணர்வு இருக்கும். சில பேருக்கு ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இருக்கும்போது பெயின் கூட இருக்கும். இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே இது ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி காரணங்களுக்காக பெயின் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது கருத்தரிப்பதற்கான வாய்ப்பையும் அஃபெக்ட் பண்ணும். எஸ்பெஷலி எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் கன்சீவ் ஆகணுன்ற சுச்சுவேஷன் கூட வரலாம். ஸோ ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, சிம்பிளாகவும் கன்சீவ் ஆகலாம். அது தெரியாமல் நார்மல் வழி தான் விட்டுட்டோன்னா ரொம்ப சிவியர் ஸ்டேஜுக்கு போயிடும். அப்போ வந்து IVF பண்ணாதான் கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு நிலைமை வரும். சமயத்தில் IVF பண்ணால் கூட அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி, அதோட ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கும். ஸோ வந்து இப்போ மெயினாக அஃபெக்ட் ஆகிறது வந்து கன்சீவ் ஆகிற விஷயம் தான். செகண்ட் வந்து ப்ளீடிங் அதிகமாகச்சுன்னா அதனால நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து போயிடும்.
1: இப்போ மாதவிடாய் காலத்தில் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் உடனே நம்ம வந்து டாக்டரை பார்க்கணும்?
0: ஆமாம், இது வந்து இப்போ வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது, ரொம்ப இர்ரெகுலராக இருக்குது. உங்களுக்கு நார்மலாக இப்போ ஆரம்பத்தில் வயசுக்கு வந்ததுப்போ நார்மலாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப இர்ரெகுலராக போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து காமிக்கணும். ரெண்டாவது வந்து வலி வர்றப்ப, தீவிரஸ் வர்றப்போ வலி அதிகமாக இருக்குது, வாந்தி மயக்கம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. இல்லை வலி வந்து உதிரை வந்து அதிகமாக போகுது, நார்மலாக போகிறத விட அதிகப்படியாக போகுது, கிளாட்ஸ் போகுது. நார்மலாக போகிற 3-5 days தவிர இடையில திடீர்னு ஒரு 10 நாள் கழிச்சு ஒன்று போகுது, திருப்பி 15 நாள் கழிச்சு ஒன்று போகுது. இல்லை வீட்டுக்கு ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இருக்கும்போது உதிரப்படுது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக அலட்சியப்படுத்தக்கூடாது. இது வந்து பல பெரிய வியாதிகளுக்கு வாய்ப்பா கூட இருக்கலாம், அது வந்து ஏர்லியா கண்டுபிடிக்கிறது நல்லது.
1: அப்படியே நீங்க வந்து சொல்றதை கேட்டுக்கிட்டே இருந்தோம், பட் அப்படியே டைம் போனதே தெரியல டாக்டர். நம்ம வந்து நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு, நிறைய விஷயங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் செம்மையா கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி டாக்டர்.
0: உங்க கூட பேசிட்டு இருக்கோது என் டைம் போனதே தெரியல, ஆக்சுவலி
1: நீங்க தான் டாக்டர் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. ஓகே, நன்றி டாக்டர்,
0: தேங்க்யூ.
1: ஓகே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில மாதவிடாய்க்கு முன் ஏற்படக்கூடிய அறிகுறிகள்

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:15. நீங்க கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி விளையாடு விளையாடு அலையோடு விளையாடு. அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் நம்ம ஆர்ஜே வந்து பீச்சுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஃபன் பண்ணுவாங்க. இன்னைக்கு எந்த ஆர்ஜே வந்து எந்த பீச்ல இருந்து நமக்காக அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட எல்லாம் பேச போறாங்க, என்ன மாதிரியான ஃபன் எல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த பீச்ல இருந்து பண்ண போறாங்க அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான மதிய வணக்கங்களோட. பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி ஸ்பெஷல் தாங்க, அதுவும் பாண்டிச்சேரியில் இருக்கிற பீச்சஸ் சொல்றதுன்னா சொல்லவே தேவையில்ல. பீச் அப்படின்னாலே நம்ம ஒண்ணுக்குள்ள அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட் வந்துடும். லீவா இருந்தாலும் சரி, லீவ் போட்டுட்டு கூட நம்ம என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ்ல பீச்சுக்கு போயிட்டு ஜாலியா வைப் பண்ணுவோம். சந்தோஷமா இருக்கும் போதும் சரி, சோகமா இருக்கும் போதும் சரி, நம்ம தனியா லோன்லியா ஃபீல் பண்ணும் போதும் சரி, டக்கு நம்மளுக்கு ஞாபகம் வர ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி சொல்லலாம். பாண்டிச்சேரி பீச்சஸ் உடைய தனி அழகு தான் நம்மளுடைய டூரிஸ்ட இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இதுவா இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு அலையோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அன்சுவாணி இன்னைக்கு எந்த பீச்ல இருந்து பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய என்னைக்குமே எவர் ஃபேவரட்டான ராக் பீச்ல இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாட நிகழ்ச்சி போக போகுது. ஸோ அலையோடு விளையாடுகிற நிகழ்ச்சி சிவக்கமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு தம்பி வந்து நம்ம கிட்ட ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்தாரு, பேசுறீங்களா அப்படின்னு கேட்டேன். சரி அவரும் வந்து நானும் பேசுறேன் அப்படின்னு சொல்ல, சரி வாங்க அவங்க கிட்ட பேசுறோம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்க பேர் சொல்லுங்க. கௌஷிக். என்ன பண்றீங்க?
3: ஸ்கூல் படிக்கிறீங்க?
2: ஒரு 12th படிக்கிறீங்களா? ஸ்கூல் படிக்கிறீங்க. ஓகே. இந்த நேரத்துல பீச்சுக்கு வர காரணம் என்ன கௌஷிக்? புது விசேஷமா இருக்கு. அந்த முடியல எப்படி புக்க பார்க்க முடியும்? அந்த முடியும் மெடிடேஷன் பண்ணுவீங்க. சரி ஓகே. எதுனால மெடிடேஷன் பண்ணுவீங்க? வந்து உட்கார்ந்து ஏ இப்பதான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு அதுக்குள்ள ஸ்கூல் டென்ஷன் இருக்கு. சரி ஓகே. சரி பீச்க்கு வந்து சரி இப்போ ஸ்கூல் போகாம ஃப்ரெண்ட்ஸ் கூட பீச் வந்தனா என்னென்னலாம் பண்ணுவோம்? பீச்ல
3: விளையாடுவோம்.
2: என்ன விளையாடுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்ன விளையாடுறாங்க?
3: விளையாடக்கூடாது
2: தானே. சரி ஓகே.

கல்யூர் விளாடுங்க, வேற என்ன விளாடுவீங்க? மண்ணில் விளாடுறீங்க, சாப்பிடுவீங்க ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீம் தவிர்த்து வேற என்ன சாப்பிடுவீங்க? யூஸ்வலா பீச் போறேன்னு அடிக்கடி பீச் போறேன்னு சொல்றீங்க. பீச்க்கு எப்படி வர பிடிக்கும்? ஃபேமிலியோட வர பிடிக்குமா, ஃப்ரெண்ட்ஸோட வர பிடிக்குமா, தனியா வர பிடிக்கும்? இல்ல நான் இந்த வயசுல தனியும் பண்றேன், ஏன் தனியா வர பிடிக்கும் சொல்லுங்க. என்ன பிடிக்கும் பாட்டு ஓகே சூப்பர். சரி இப்ப பாட்டுக்கு நீங்க வரங்க. 12th வரை படிக்கிறீங்க, எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப, எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? பயாலஜி சப்ஜெக்ட். அப்போ நீங்க பயாலஜி ஸ்டூடெண்ட்டு, நல்லா படிப்பீங்க. சரி ஓகே, உங்க பயாலஜி நாலு கேள்வி கேட்கலாம். உள்ளதான் செட் ஆகாத, நீங்க வந்து நாலு கேள்வி கேட்கலையாதா அப்படின்றதுல அதெல்லாம் கேட்க மாட்டேன். நம்ம வந்து அலையோடு விளையாடுன்னு ஒரு ஷோ பண்றோம் ஓகேங்களா? இல்லை வந்து நாங்கள் சில பல க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து ஃபன்னா கேட்போம் ஓகேவா? அது மாதிரி உங்களை நாலு க்வெஸ்சன்ஸ் ஃபன்னா கேட்கவா? அது சொல்றீங்களா? சரி ஓகே கேட்கவாமா? ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பா, ரொம்ப சிம்பிளா யோசிக்கணும். இந்த மொக்க ஜோக், அடி ஜோக்லாம் சொல்லுவாங்களே அது மாதிரிதான் ஓகேவா? மொக்கையாதான் யோசிக்கணும் ஓகேவா? இப்போ உங்களுக்கு பாட்டு பிடிக்கும்னு சொல்லுங்களா, அதுல இருந்து கேட்கறேன். ஒரு பாட்டு போட்டா ஆடவே முடியாத பாட்டுன்னா என்ன பாட்டு? இப்ப பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவீங்க, ஆடுவீங்க ஆடுவீங்களா? அது மாதிரி ஒரு பாட்டு போட்டா டான்ஸே ஆட முடியாது, என்ன பாட்டு அது? யோசிங்க யோசிங்க. சரியா அவுட் ஆயிட்டீங்களா? ரெண்டும் ரெண்டு க்வெஸ்சன் கேட்கறேன். இந்த க்வெஸ்சனை நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா ஆன்சர் நான் சொல்றேன். ஒரு பாட்டு போட்டா ஆட முடியாத பாட்டு அப்படிதான் யோசிக்கணும் ஓகேவா? இதே மாதிரிதான் நீங்களும் யோசிச்சு பாருங்க. அடுத்த க்வெஸ்சன் கேட்கலாம். பல்லு இருக்குல்ல, பல்லு வலிக்கு காரணம் என்னவா இருக்கும்? பல்லு வலி வரும்னா என்ன, எதனால பல்லு வலி வரும்? தண்ணியே இல்லாத கடல் எங்க இருக்கு? ஒருத்தன் தலையில இருந்து இலையா கொட்டுச்சான், ஏன்? சொன்னீங்களா? மூணு சொன்ன அப்படின்றீங்க. சரி ஓகே, மூணு சொல்லுங்க. அப்ப நீங்க வந்து ரெண்டு கேள்வி தப்பா சொல்றீங்களா? அதுக்கு நம்ம வந்து ஒரு பெனால்ட்டி கேம் விளாடுறோம், விளாடலாமா? ஓகேவா? சரி என்ன கேம் அப்படின்னா 1 2 3 தான் விளாடுறோம். 1 2 3 4 5 சொல்லும் போது

இல்லாம பஸ்ன்னு சொல்லணும். அதே மாதிரி 10 minutes சொல்லும் போது பஸ் கார் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா சொல்றீங்களோ உங்களுக்கு ஒரு கிஃப்ட். ஓகேவா? கிஃப்ட் என்னன்னு நான் லாஸ்டா தான் சொல்லுவேன். ஓகேவா? ரெடியா? ஓகே. 1 2 3 4 5 சரி, இது வந்து ட்ரையல்ஸ். ஓகேவா? இது மெயின் கேமா பத வச்சுக்கிறேன். ரெடி ஸ்டார்ட்.

0: பாட்டு பாடவா?
1: வேணா வேணா.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
2: மனம் விரும்புதே.
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: டைம் கரெக்டா 5:18 ஆகுது. அலையோடு விளையாடு ஷோ ரொம்ப சூப்பரா ஜாலியா வந்து போயிட்டு இருக்காரு நம்ம ஆர்ஜே ஆண்ட்வான் கிட்ட போயிடலாம். இன்னும் நம்ம கூட யாரெல்லாம் வந்து பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம், வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. ஆமாங்க, இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த சன் செட் ஆகிற டைம்ல ஒருத்தர் ரொம்ப சோகமா வந்து நான் போய் பேசுறீங்களா சார் அப்படின்னு சரிப்பா பேசுறேன் அப்படின்னு சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்ப நம்ம அசிதா அவர்கிட்ட பேசி ஒரு ஜாலியா ஆக போறோம் பேசிடுவோம் அவர்கிட்ட. வணக்கம்.
2: ஹாய் ப்ரோ.
1: ஹாய், வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம்.
1: வணக்கம். பேசுறதுங்க.
2: என் பேர் விஸ்வா.
1: விஸ்வா சார் எங்க இருந்து வருது?
2: கரிக்கலாம்
1: கரிக்கலாம் பாக்கிறது இந்த நேரத்தை
2: கொஞ்சம்
1: சரி ஓகே சார்.

0: இஸ்லாம் மதத்துல இருந்து வீக் ஆஃப் த வீக் ஆஃப் பீச் வந்து சாட்டர்டே பண்ண வந்துருச்சு. எப்பயுமே பீச் வருவீங்களா? எப்பெல்லாம் பீச் வருவீங்களா? பசங்க கூட எப்ப நினைக்கிறோன்னா வந்துருவேன். மத்தபடி யாருமே கம்பெனி கிடைக்கலாம், இன்னைக்கு வந்த மாதிரி நானே ஏதாவது தனியா ஊருக்கு போயிட்டு வந்துருவேன். எப்ப இப்ப உங்களுக்கு பீச் வரணும்னு தோணும் சொல்லுங்க? இப்ப எனக்கு வந்து சந்தோஷமா இருந்தா தோணும், சோகமா இருந்தா தோணும், அது மாதிரி உங்களுக்கு எப்ப எப்பெல்லாம் தோணும்? எனக்கு மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஃபீல் பண்ணும் போது, நம்ம பண்ணும்போது அங்க போயிட்டு நம்ம உட்காந்தா மைண்ட் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆஃப் ஃபீல் பண்றோம். ஓகே, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆஃப்டர் சென்சிட்டிக் மேல வரணும்னா எனக்கு அலாதிக்குரிய அனுபவம் நிறைய இருக்கு. நிறைய இல்ல இல்ல, இது தெரிஞ்சு நீங்க 90s கிட்ஸ் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த 90s கிட்ஸ் எல்லாமே பெரிய இந்த 10:30 9:30 மேல வீட்டுக்கு வருது ஒரு அலாதிக்குரிய பரவாயில்ல. சரி ஓகே சார், இன்னொரு கேள்வி. இப்ப வந்து உங்களுக்கு பீஸ்க்கு வரும்பொழுது இப்ப தனியா வருது ரொம்ப பிடிக்குமா, ஃப்ரெண்ட்ஸோட வருது பிடிக்குமா, இல்ல ஃபேமிலியோட வருது பிடிக்குமா, இல்ல இந்த மூணு ஆர்டர்ல 1, 2, 3 அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஆர்டர் ஃபர்ஸ்ட் வந்து தனியா வருதோ என்னென்னா என்ன பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பீப்புள்ஸ் எல்லாருமே நம்ம மனசு ஒரு அலாதி தெரிய மாட்டேன்னா. சரி ஓகே, இப்ப நான் வந்து ராக் ஸ்கூல்ல வரவங்களுக்கு எல்லாத்தையுமே நாங்க வந்து அலைவடு விளையாடுன்னு ஒரு நிகழ்ச்சி பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில என்னன்னா மாதிரி நீங்க எல்லாம் தனியாக இருக்கீங்களா, அவங்க எல்லாம் சந்தோஷப்படுத்துறாங்க, சோகமா இருந்தீங்களா, நான் கேட்ட உடனே ஜாலியா இருக்கீங்களா, இது மாதிரி நான் வந்து சில பல கேள்வி தான் உங்களுக்கு கேட்பேன். மொக்கையா தான் இருக்கும், ரொம்ப மொக்கையானதா இருக்கும், மொக்கை சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அந்த கேள்வி நீங்க தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு பெனால்டி கேம் தருவேன். மீன் பிடிச்ச அனுபவங்களா இருக்க குழந்தையில? இப்பயுமே நாங்க மீன் பிடிக்கிறோம். எப்ப எப்பெல்லாம் பிடிக்க போவீங்க சொல்லுங்க? வீக்கெண்ட்ஸ்ல பேசி போவோம். சரி ஓகே, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணுவோம். கேளுங்க, ஒருத்தன் தலையில இருந்து இலையா கொட்டுச்சான், ஏன்னா அவன் மரமண்டே அப்புறம் நீங்க எங்க பாத்துட்டீங்க? ஓகே ரைட் சார், ஒரு ஒரு கொஸ்டின் நீங்க வந்து
1: இன்னொரு
0: எந்த காட்டுலயுமே கிடைக்காத பூச்சி, எந்த பூச்சி
1: எந்த காட்டுலயும்
0: எந்த காட்டுலயும்
1: கருப்பாம்பூச்சி
0: கருப்பாம்பூச்சி

0: போட முடியாத பாக்கு என்ன பாக்கு கீழே விழுந்தாலும் காயமே படாது அப்படின்னா இதை சொல்லுங்க. ஒரு பொருள் ஒரு ஒரு அது வந்து ஒரு நீங்க பொருள் அவர்த்துக்கலாம், ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் அவர்த்துக்கலாம்,
1: மழையா ப்ரோ
0: பரவாயில்ல மழையா மழையா அப்படின்னு சொல்லி கரெக்டா சொல்லிடுவோம்.

0: என்ன சொல்றது, ஒரு பொருள் ஒரு ஒரு அது வந்து ஒரு நீங்க பொருள் அமர்த்துக்கலாம், ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் அமர்த்துக்கலாம். பல்லு வலிக்கு முக்கிய காரணம் யார்?
1: பல்லு வலிக்கு முக்கிய காரணம்
0: பல்லுவலி வருமா?
1: வரும்
0: சின்ன வயசுல, அதுக்கு முக்கிய காரணம் என்ன?
1: நம்ம சாக்லேட் சாப்பிடறதுனாலதான்
0: ரொம்ப இருக்கீங்க. நான் அதை நல்ல இருந்தே அறிவாலே யோசிக்க கூட சிம்பிளா பண்ணியா யோசிக்க சொல்லுங்க.
1: சொல்லுங்க, பல்லுக்கு முக்கிய காரணம்
0: பல்லுக்கு பல்லு வலிக்கும், பல்லுல எப்படி பல்லு வலிக்கும்? நல்லா மொக்கையா போடுறீங்க கூட மொக்கையா. நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த ஸ்டோரி இது அவங்க சொன்னேன் போது மீனே பிடிக்க முடியாது. நெட்டு தான் என்ன நெட்டு?
1: இன்டர்நெட் ப்ரோ.
0: பாத்துருக்கீங்க நிறைய கொஸ்டின் தப்பா சொல்லுங்க. கேம் விளாட போறோம். என்ன கேம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, சிம்பிளா மாத்தி வச்சுருவோம் அப்படின்னு. நான் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு தகுந்த ஆன்சர் நீங்க சொல்லக்கூடாது, மாத்திதான் சொல்லுங்க. சார் உங்க பேர் என்ன?
1: ஷர்ட் நல்லா இருக்கு.
0: நான் கடையில் தான் நல்லா இருக்கா?
1: இது
0: என்ன நீங்க நேரம் பீச்சு சொல்றீங்க? லாஸ்ட் பர்சன் பேசியா உங்களுக்கு?
1: செப்பல் நல்லா இருக்கு.
0: எவ்வளவு
1: பிஷ் தான் இங்க ரொம்ப கம்மியா இருக்கு.
0: அப்படியா, கடையே காணும். இன்னொரு கேம் விளையாடலாமா? என்ன கேம்? என்ன கேம் அப்படின்னா என்ன கேம் அப்படின்னா நம்பர் கேம்ல தான் விளாடணும் ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு நம்பர் சொல்றேன். ஓகேவா? சரி, இப்ப நான் என்ன கேட்கறேன், அஞ்சு அஞ்சு கொஸ்டின் கேட்பேன். அதுல அஞ்சுக்கு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச அஞ்சு சாப்பாடு சொல்லுங்க.
1: சாப்பாடு
0: அஞ்சு.
1: லெமன் ரைஸ்,
0: லெமன் ரைஸ், ஹர்ப் ரைஸ், கர்ட் ரைஸ், பிரியாணி, இதுதான் முன்னாடி தப்பு பண்ணிக்க.
1: சிக்கன் ரைஸ்,
0: சிக்கன் ரைஸ், பாரஸ். ஓகே, அஞ்சு உங்களுக்கு வந்து இப்ப நீங்க பீச் பண்ணிருக்கீங்களா? பீச் வந்தவொடனே நான் கேட்கறேன் ஒரு மூணு பாடல்கள். இந்த பாடல் நான் வந்து கேட்டா பீச் பண்ணனே கேட்பேன். பயன் மனசு சொல்லுங்கன்னா என்ன பாடல்? இது ராபிட் ஃபயர் யோசிக்கலாம் ப்ரோ. டக்கு சொல்றேன்.
1: இனிமே என்ன ப்ரோ, நம்ம 90 ஸ்பீட்ல நமக்கு என்ன பாட்டு வரும்? பழையோரோ பீச்சும் காற்று. அப்புறம்
0: ஒரே சேம் மைப்பா இருக்கு. அடுத்த பாட்டு
1: அப்பப்ப கொஞ்சம்
0: அடுத்தது
1: கோயிலுக்கு
0: சொன்னா 9 தமிழோட சொல்லணும். நல்லா குழப்பறோம்
1: தானே?
0: ஒன்னு தமிழ் தொடக்க புத்துவானவே புத்து
1: கொடுங்க.
0: சரி ஓகே, பரவாயில்ல. நீங்க வந்து சயின்ஸ் கேட்டாலும் பெனால்டி. இப்ப இந்த பெனால்டிக்கு நீங்க வேற கேம் விளையாடணும், அது அப்புறம் விளையாடுவோம்.
1: 10, 9, 8, 7, 5, 4, 3, 2, 1, 0
0: விட்டீங்க. அவுட் ஏரியா தான். சரி ஓகே சார், பரவாயில்ல. சார் வந்து நீங்க வந்து சின்னதா நம்பர் இருந்ததுனால கரெக்டா சொல்லிட்டு ஆனா ஒரு அந்த இது அவுட் ஆனீங்கல்ல, அதுக்கு ஒரே ஒரு கேம் விளையாடுவோம். 5 நம்பர் எடுத்துங்க. 1 டப்பா, 2 டப்பா, 3 டப்பா, 3 டப்பா, 4 டப்பா, 5 டப்பா, 6 டப்பா, 7 டப்பா, 5 டப்பா, 6 டப்பா, 7 டப்பா. அப்படின்னா ஒரு டங்க் இது ரெண்டுத்துல எது வரலாம் விளையாடுறீங்க?

தொடர்ந்து

0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: என்னப்பா ஹம்மிங்ல ரொம்ப பலமா இருக்கு.

வெல்கம் பேக் டு த ஷோ அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே அந்த்வான் நம்ம ராக் பீச்ல இருந்து செம்ம சூப்பரா வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இன்னும் யார் யாரெல்லாம் பேச போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்ஜேவை கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான சாங் வருது, கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே அந்துவானா கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்தாச்சு. இன்னும் நம்ம கூட யார் யாரெல்லாம் ஃபன் பண்ண போறாங்க அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆர்ஜே? நான் வந்துட்டேன். நான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ராக் பீச்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் பாத்தீங்க அப்படின்னா என்ன கண்டுபிடிக்க மாதிரி நான் போய் ஒருத்தவங்கள வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன். வாங்க அவங்ககிட்ட பேசுறேன். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வந்து ராஜி.
1: ராஜி மேம், எங்க இருந்து வரீங்க?
2: நாங்க வந்து வில்லியனூர்ல இருந்து வரோம்.
1: வில்லியனூர்ல இருந்து இந்த நேரத்துல பீச்சுக்கு வர காரணம் என்ன? பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் வந்து டெய்லரா இருக்கேன். இங்க ஒருத்தவங்க தைக்கிறதுக்கு சிரிச்சாங்க, அதை போலாம்
1: முடிச்சுட்டு அப்படியே பீச்சை கொஞ்சம் எட்டி பாத்துட்டு போலாம் இருக்கீங்க. சூப்பர். ராஜி மேம், எப்ப எப்பெல்லாம் பீச்சுக்கு வரீங்க?
2: எப்ப டைம் கிடைக்கா போறோம். லீவ் நாள்ல
1: எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறோம் வந்துருவீங்க? ஓகே ஓகே. பீச்சுக்கு வந்தா என்னென்னலாம் பண்ணுவீங்க?
2: ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஆனா இப்ப ஈவினிங் டைம் பண்றதுனால டீ காஃபி அந்த மாதிரி குடிக்கலாம்.
1: பிளான்ல இருக்கீங்க? குடிச்சிட்டீங்களா?
2: இல்ல, ஆர்டர் சொல்லிருக்கோம்.
1: ஆர்டர் சொல்லிருக்கீங்க. சரி ஓகே. மேம், நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த டைம்ல இப்போ பீச் போறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட வர பிடிக்குமா, இல்ல ஃபேமிலி கூட வர பிடிக்குமா, இல்ல இது மாதிரி தனியா வர பிடிக்குமா, இல்ல உங்க பசங்களை எல்லாம் கூட வர பிடிக்குமா?
2: இல்ல, மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பேரண்டோட வருவோம். இப்ப ஆஃப்டர் மேரேஜ்
1: நானும் வந்து பேரண்ட்
2: ஆயிட்டேன். பேரண்ட் ஆயிட்டோம். பத்தாவது ஒரு குழந்தைய கூட்டு
1: வந்துருக்கோம். அவரு உங்க குழந்தை நான் விளையாடிட்டு இருக்காரு. சூப்பர் சூப்பர். ஓகே மேம், இப்போ பாத்தீங்க அப்படின்னா பீச் அப்படின்னாலே நம்ம அதுவும் இந்த 90s kids பாத்தீங்கன்னா 90s kids தானே கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? 90s kids எல்லாமே இந்த ராக் பீச் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ராக் பீச்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னென்ன சொல்லுங்க மேம்?
2: எனக்கு வந்து பாரதி பூங்கால வந்து விளையாட பிடிக்கும்.
1: ஓகே, அது நம்ம குழந்தையா போட்டு போலாம்னா அடிப்பாங்க நம்மள.
2: தெரியுது இல்ல, யானை. அந்த யானை மேல உட்கார்ந்து போட்டோ
1: எடுப்பா. எல்லாருக்கும் இது ஒரு ஃபேவரட்டான பிளேஸ் உள்ளது அந்த யானை. யானை அடிலாம் வாங்கிருக்கீங்களா?
2: அதெல்லாம் வாங்கிருக்கேன்.
1: ஓகே, அடுத்தது மேம் அப்புறம் என்ன பிடிக்கும்?
2: இது பானிபூரி சாப்பிடுவோம்.
1: பானிபூரி சாப்பிட பிடிக்கும். சாப்பாடு சொல்லுங்க. அதுதான் நம்மளோட
2: சாப்பாடுதான் வந்து கொஞ்சம் வித்தியாசம்.
1: மாங்காய்
2: சாப்பிடுவோம்.
1: மாங்காய் சாப்பிடுவோம். பானிபூரி
2: சாப்பிடுவோம்.
1: சரி ஓகே மேம். இந்த தாண்டி பாண்டிச்சேரியில நிறைய பீச்சஸ் இருக்குல்ல, ராக், மெரினா, டெர்னிட்டி, இன்னும் நிறைய பீச்சஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த பீச் ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு வந்து ராக் பீச் தான்.
1: எப்பயுமே ராக் பீச் தான் இல்ல நம்மளுக்கு.

0: என்ன பாட்டு கேட்பீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாடல் சொல்லுங்க. இந்த பாட்டு வந்து நான் பீச் பண்ண கேட்பேன்
1: அப்படின்னா விடைக்க மாட்டேங்க. யாரு நீ மூழ்கி நீ படம் இருக்குல்ல, அதுல தென்மேகம் பெண்ணாக உருவான
0: இந்த பாட்டு சொல்லிட்டு யாராவது விடைப்பாங்களா? தென்மேகம்
1: பெண்ணாக
0: ஒரு சீலா இருக்கு. இப்ப வந்து உங்களுக்கு வந்து வெண்மேகம், எனக்கு வந்து வாரா என் வாழ்வை வாழ்வே, அது மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஃபீல், ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஃபீலிங் பா அப்படின்ற மாதிரிதான். சரி ஓகே மேம், உங்களுக்கு வந்து நான் வந்து எஃப்எம்ல இருந்து வரேன் ஓகேங்களா. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஷோ பேர் வந்து அலையோட விளையாடு. பீச் வரவங்க கூட ஜாலியா ஒரு பண்ணா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு அவங்களுக்கு சில பண்ணான கேம்ஸ் எல்லாம் கொடுக்கும். அந்த வகையில் நான் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நாலு பண்ணான கொஸ்டின்ஸ் கேட்பேன். அதுக்கு நீங்க தப்பா பதில் கரெக்டா பதில் சொன்னாலும் நீங்க கேம் விளையாடணும். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த பாடல் கவிதை சொல்றது
1: மாதிரி
0: உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஒரு பாடல்
1: பாடுங்க.
0: பாட வராதுங்க. சரி ஓகே மேம். சரி ஓகே, இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு நாலு பேர் ரொம்ப மொக்கையா தான் யோசிக்கணும். மொக்கையா மொக்க ஜோக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் வந்து தலைய சொரியும் போதுலாம் ஒரு தலையில இருந்து இலையா சுட்டுருப்பாங்க. ஆமா, இலை நம்ம தலைய இப்ப வந்து சீவும் போது முடிதானா கொட்டோம், அவருக்கு மட்டும் இலையா சுட்டுருப்பாங்க.
1: தெரியல
0: குரங்கு எப்படியுமே
1: இல்ல
0: தப்பு. அவர் அவர் ஒருத்தர் ஒரு மனுஷன்.
1: மனுஷனா தெரியலீங்களே.
0: அவர் வந்து மரம் அல்லையாம். அதனால
1: மரம் மண்டையா?
0: அவர் மரம், அவர் தலை ஃபுல்லா மரம் இருந்ததுனால மரம்
1: மரம் அந்த மாதிரி
0: பத்தி தான் சாக்கடை என்ன விடச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இதான் யோசிக்கணும். இதுதான் வந்து ஓகேங்களா, இதுதான் பண்ணான கொஸ்டின். சார் அடுத்தது ஒரு கொஸ்டின் கேட்கறேன். மீன் எல்லாம் பிடிக்கிற பார்க்கலாம். அந்த குழந்தையா இருக்கும்போது மீன் பார்க்க குடுத்துருக்கீங்களா? மீனே பிடிக்க முடியாது. நெட்னா எந்த நெட்?
1: இன்டர்நெட்.
0: பாத்தீங்களா, அது இது மாதிரி தான் வந்துட்டீங்களா? நெட்டும் இன்டர்நெட் ஞாபகம் வந்து. சார் இந்த மாதிரிதான் யோசிக்கணும். இன்னொரு கேள்வி கேட்கறேன். கோலம் இருக்குல்ல, நம்ம வீடு தண்ணி தெளிக்கும் போது தண்ணி தெளிச்சு கோலம் போடுவோம்ல, ஏன் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறோம்?
1: தண்ணி தெளிச்சு கோலம் போட்டாதான் ஒரு அழகா இருக்கும்.
0: இல்ல மேம், கோலம் போட்டு தண்ணி தெளிச்சா கோலம் கலந்துரும். அதனாலதான் வந்து கோலம் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி தெளிக்கிறோம். இது மாதிரி சிம்பிளா யோசிச்சு ஓகே. நீங்க வந்து கோலம் போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் கேட்டீங்க. கரெக்டா கண்டுபிடிச்சா பாருங்க. சரி ஓகே மேம், இன்னொரு கேள்வி கேக்குறேன். என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க ஒரு ராணி ஓகேங்களா. அந்த ராணி வந்து எப்ப பார்த்து பறந்துகிட்டே இருப்பாங்களா?
1: ஏன்னா
0: அவங்க
1: என்ன ராணியா இருப்பாங்க?
0: பட்டத்து ராணி. அதனால அவங்க வந்து பறந்துகிட்டே இருப்பாங்க. நல்லா இருக்குல்ல? சரி ஓகே, நீங்க வந்து இருந்தாலும் நான் கேட்ட கேமே ரெண்டு கேமே தப்பா சொன்னதுனால நம்ம வந்து ஒரு கேம் விளையாட போறோம். மாசி யோசி அப்படின்ற கேம் விளையாட போறோம். நான் எது கேட்டாலும் நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கான ஆன்சர்
1: சொல்லக்கூடாது.
0: அவங்க பேர் என்ன? என்ன பானிபூரி பஜ்ஜி கடை சாப்பிட்ற பொருளா தான் வருது, வேற எதுவும் வர
1: மாட்டேங்குது.
0: பட் பரவாயில்ல, எடுத்தவனே கேட்டவனே ரொம்ப ஸ்போர்ட்டிவா பேசுங்க. வந்து இன்னொரு சின்ன ஒரு கேம் விளையாடலாம். உங்களுக்கு வந்து பிடிச்ச நம்பர் ஏதாவது சொல்லுங்க. கம்மியான நம்பர் ஏதாவது, சின்ன நம்பரா? டூ பாத்தியா? இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம ரெண்டே இதுல முடிச்சுங்க. சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு சாப்பிட்ற பொருள் சொல்லுங்க.
1: ஒண்ணு
0: உங்க வீடு பாத்தீங்கன்னா வீடுதான் பிடிக்கும். ஓகே சூப்பர் மேம், சூப்பர். கேட்ட கேங்கிக்கோ எங்க கூட நாங்க பேசுவீங்களா அப்படின்னு கேட்டு உடனே ஸ்போர்ட்டிவா எடுத்து பேசிட்டு எப்பெல்லாம் கேட்பீங்களா?
1: கேட்பாங்க.
0: ஓகே, தொடர்ந்து கேளுங்க. நீங்களும் தொடர்ந்து நின்றுங்க. 2.82

0: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
1: சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா,
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: வெல்கம் பேக் டு த ஷோ அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே இன்னும் யார் யார் கூடலாம் பேச போறாங்க அப்படின்றத அவங்க கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அலையோடு விளையாடு நிகழ்ச்சி பாண்டியோட ஐகானிக் அண்ட் எவர் ஃபேவரட் ஆன ராங் பீஸ்லன்னு பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ அடுத்த அந்த வகையில அடுத்ததான் நம்ம கூட பேச இன்னொருத்தவங்க ரெடியா இருக்காங்க. வாங்க அவங்க தெரியுங்க. மேடம் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சில்வியா.
1: சில்வியா எங்க இருந்து வரீங்க?
2: நான் லாஸ்ட்ல இருந்து வரேன்.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா?
2: நான் டீச்சரா இருக்கேன்.
1: என்ன டீச்சர்?
2: மேத்ஸ் டீச்சர்.
1: பார்த்தாலே தெரியுது. சரி, நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சரா ஜாலியான டீச்சரா?
2: ஜாலியான டீச்சர்.
1: ஜாலியான டீச்சர். ஆனா பார்த்தா அப்படி தெரியல மேடம், நான் வெரி ஸ்ட்ரிக்ட் அப்படின்ற மாதிரி.
2: அப்படிலாம் இல்ல, ஜாலியா தான்
1: இருக்கு. கூட ஜாலியா தான்
2: இருக்கு. கூட ஜாலியா தான் இருக்கு.
1: சரி மேம், இப்போ இந்த நேரத்துல பீச் எதுக்காக வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக வந்திருக்கோம்.
1: டென்ஷனா இருந்தது, மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக பீச். எப்பயுமே பீச் வருவீங்களா? எப்ப அப்பெல்லாம் பீச் வருவீங்க?
2: டென்ஷனா இருந்தா வருவேன்.
1: பாண்டிச்சேரியில நிறைய பீச்சஸ் இருக்குல்ல, ராக் பீச் இருக்கு, மெரினா பீச் இருக்கு. உங்களுக்கு எந்த பீச் ரொம்ப பிடிக்கும்? இந்த பீச்ல எனக்கு ஏதாவது ஒரு பீச் தான் பிடிக்கும். எந்த பீச்?
2: ராக் பீச் தான்.
1: ஏன் ராக் பீச்
2: பிடிக்கும்?
1: அதனால சரி ஓகே. சரி, அப்படி நீங்க ராக் பீச் வந்தீங்கன்னா என்ன நல்லா சாப்பிடுவீங்க?
2: ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், பானிபூரி சாப்பிடுவேன்.
1: அப்புறம்
2: அப்புறம் நிறைய சாப்பிடுவேன். புத்தகம்
1: சாப்பிடுவேன். சாப்பிட்டு போயிடுவீங்க வீட்டுக்கு? வீட்டுல போய்
2: சாப்பிடுவீங்க?
1: சொல்லிட்டு. சரி ஓகே. மேம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து எஃப்எம் வந்து வரோம், ஓகேங்களா? என்னன்னா இது சும்மா ஒரு பண்ணா நாங்க வந்து ஒரு சில பல கொஸ்டின்ஸ் தான் கேட்போம். நீங்க அந்த கொஸ்டினுக்கு தப்பா பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க ஒரு பெனால்டி கேம் கொடுப்போம். நீங்க கரெக்டா பதில் சொன்னாலும் நாங்க பெனால்டி கேம் கொடுப்போம். நீங்க டீச்சர்ன்றதுனால உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு இது சொல்றேன். மேல இருந்து ஒருத்தர் விழுந்தாராம், ஆனா அவருக்கு அடிமை பண்ணியா? அவர் யாரா இருப்பாரு தெரியலையே. சும்மா யோசிங்க, மேல இருந்து ஒருத்தர் விழுறாரு. இப்ப நீங்க மேல இருந்து விழுந்தா உங்களுக்கு அடிப்படும்ல, அப்ப மேல இருந்து ஹைட்டா ஒருத்தர் விழுறாரு, அவருக்கு அடியே படல, அவர் யாரா இருக்காரு?
2: பொம்மையா
1: இருக்கும். பொம்மை கூட அடிப்படும், டக்கம் சைட் எல்லாம் விட்டுருவோம்ல, அதனால அவருக்கு எதுவுமே ஆகலாம். அவர் யாரு தெரியலையா? மழை எவ்வளவு தூரத்துல இருந்து கீழே விழுது, அதுக்கு எதுவுமே ஆகல. சரி ஓகே. நீங்க குழந்தையா இருக்கும்போது இந்த மீன் எல்லாம் பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சது இல்லையா? அதெல்லாம் மீன் பிடிக்காதுப்பா. சரி ஓகே. அப்ப நான் ஒரு அதுல இருந்தே உங்களுக்கு கேட்க, பிஷ் பிடிக்க முடியாத நெட்டு என்ன? நெட்டு நெட்டு மீன் நெட்டு இருக்கும்ல, அது மாதிரி பிடிக்க முடியாத நெட்டுனா என்ன நெட்டு? நீங்க டெய்லி உங்களுக்கு யூஸ் பண்ணுவீங்க தெரியலையா? தெரியலையே. இன்டர்நெட்டு இன்னொரு கேள்வி தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஸ்கூல்ல பசங்க எல்லாம் திட்டுவீங்கல்ல, அது

0: அது ரிலேட்டட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒருத்தர் தலையை சொன்னாரு, அவர் தலையிலிருந்து இலையா கொட்டுன்னு சாங்க, அவர் என்னவா இருக்கும்? ஆமா, இப்ப நீங்க தலையை சொரிஞ்சா முடி கொட்டுதுல, அது மாதிரி அவர் தலையை சொன்னா இலையா கொட்டுன்னு. என்ன கேம் விளையாட போறீங்க? என்ன அப்படி சொல்லணும். ரெடியா வரலாமா? ஓகே, ரெடி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130, 131, சரி ஓகே, திருப்பி ட்ரை திருப்பி விளாடும். உங்க பேர் என்ன?
1: பேர் என்ன?
0: பேர் என்ன? அவுட்டு. நான் என்ன சொன்னா மாத்தி யோசிக்கணும். நீங்க சொல், நான் சொல்றது வந்து நீங்க திருப்பி சொல்லக்கூடாது. நீங்க அதுக்கு வேற பதில் சொல்லணும். அங்க கார் போகுது, அங்க காக்கா பறக்குது அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சரி ஓகே மேம். கேட்ட உடனே பேசணும். இந்த பீஸ் போட்டியா எடுத்து நான் கேட்டேன் எல்லா கேள்விக்குமே ஜாலியா பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்க, தொடர்ந்து இணைந்திருங்க. எஃப்எம் ரெயின்போ பொதுவாய் 102.8 உடன்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ அலையோடு விளையாடு. லாஸ்டா நம்ம ஆர்ஜே அந்த்வான் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத வந்து அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. கடந்த ஒரு மணி நேரமா நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா ராக் டிஷ்ல இருந்து சூப்பரா போச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பேச எல்லாருமே நம்ம கேட்ட கேள்விக்கு ஸ்போர்ட்டி தான் இருக்குது பல்சுனாங்க. பயங்கர ஜாலியா அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க பீச் வந்தா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எது கேட்டாலும் ஜாலியா பதில் சொன்னாங்க. சில பேர் வந்து டென்ஷனா வந்தவங்க நம்ம கூலா ஆச்சியா அனுப்பிப்போம். நேர்களே நீங்களும் தொடர்ந்து நின்றுங்கள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மீண்டும் உங்களை இன்னொரு நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே அந்த்வான்.
0: தேங்க்ஸ் ஆர்ஜே அந்த்வான். வரும் பாடலோட அலையோடு விளையாடு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று தொடங்குவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடக்கி வைக்கிறார். நீடித்த வேளாண் வளர்ச்சிக்கு ஏதுவாக விவசாயிகள் ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். புதுச்சேரி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சரை சந்தித்து ஏனாம் கோதாவரி புஷ்கரம் விழாவிற்கு நிதி உதவி கோரினார். இனி விரிவான செய்திகள். ஒடிசாவில் பியூரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று தொடங்குவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டு மக்கள் அனைவரும் வளமாக மகிழ்ச்சியுடன் அமைதியாக வாழ மகாபிரபு ஜெகநாதரின் அருள் தொடரட்டும் என்று குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். அனைத்து வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு பக்தி, சமத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தின் அடிப்படையில் ஒருங்கிணைப்பதே பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை என்று குடியரசு துணைத் தலைவர் கூறியுள்ளார். காலத்தை வென்று நிற்கும் இந்திய கலாச்சார ஆன்மீக மரபுகளின் துடிப்பான வெளிப்பாடே பூரி ரத யாத்திரை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். கூட்டு பங்கேற்பு மற்றும் தன்னலமற்ற சேவையின் சின்னமாக திகழும் பூரி ரத யாத்திரை தலைமுறை தலைமுறையாக மக்களுக்கு ஊக்கமளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஹரியானா, சண்டிகர் மற்றும் பஞ்சாப் செல்லவிருக்கிறார். ஹரியானா மாநிலம் ஜிண்ட் ரயில் நிலையத்தில் ஹைட்ரஜன் எரிபொருள் மூலமாக இயங்கும் நாட்டின் முதலாவது ரயிலை அவர் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். ஜிண்ட் சோனிபட் ரயில் நிலையங்களுக்கு இடையே இயக்கப்படவுள்ள இந்த அதிநவீன ஹைட்ரஜன் ரயில் குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: ஹைட்ரஜன் செல் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் வசதியுடன் முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ள புதிய ரயில் நாளை முதல் செயல்பட தொடங்குவதால் ஜெர்மனி, ஜப்பான், சீனா மற்றும் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக உலகிலேயே இத்தகைய தொழில்நுட்பம் பெற்றுள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைகிறது. புதிய ஹைட்ரஜன் ரயிலில் 3200 குதிரை திறன் கொண்ட ஹைட்ரஜன் செல் என்ஜின் இணைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 10 பெட்டிகள் அடங்கிய இந்த ரயில் உலகின் மிக நீளமான ஹைட்ரஜன் ரயிலாக திகழும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஹைட்ரஜன் செல் மூலம் ரயில்களை இயக்குவதால் ரயில் பாதை நெடுகிலும் மின்சார கம்பி அமைக்க வேண்டியதன் அவசியத்தை தவிர்க்கலாம் என்பதும், பசுமையான ஹைட்ரஜன் எரிபொருளின் பயன்பாட்டினால் சுற்றுச்சூழல் மாசுபாடு கணிசமாக குறையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஹரியானா மாநிலம் ஜின் நகரில் மொத்தம் 14,700 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ந்து சண்டிகரில் 6,600 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் தொடக்கி வைப்பார் என்றும், அதைத் தொடர்ந்து பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் மறு மேம்பாடு செய்யப்பட்ட பல்வேறு ரயில் நிலையங்களை அவர் திறந்து வைப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது உருவாக்கப்படும் உள்கட்டமைப்பு வசதிகள்தான் நாளைய நாகரிகத்தை வரையறுக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குறிப்பாக எல்லைப்புற சாலைகள் அமைப்பினால் உருவாக்கப்பட்டுள்ள ரோஹ்தாங் சுரங்கப்பாதை, உம்லிங்லா மலைப்பாதை போன்ற திட்டங்கள் எதிர்காலத்தில் முக்கிய பலன்களை வழங்கும் என்று அவர் இன்று புதுடெல்லியில் எல்லைப்புற சாலைகள் அமைப்பின் தொழில்நுட்ப பயிலரங்கு ஒன்றில் பேசுகையில் கூறினார். பொறியியல் அற்புதங்களாகவே திகழும் இத்தகைய திட்டங்களை நிறைவேற்றுவதில் எல்லைப்புற சாலைகள் அமைப்பின் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பு உணர்வும் மிகவும் பாராட்டத்தக்கது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டத்தில் மேலும் 120 நகரங்களுக்கு விமான இணைப்பு வழங்கப்படும் என்றும், இதன் மூலம் அடுத்த 10 ஆண்டுகளில் மேலும் 4 கோடி பேர் விமான பயணம் மேற்கொள்ள ஏதுவாகும் என்றும் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு கிஞ்சராப்பு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அடுத்த கட்ட உடான் திட்டம் குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற பயிலரங்கில் அவர் பேசுகையில், இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் அமையும் விமான நிலையங்களின் பராமரிப்பு பணிகளுக்கு நிதி ஆதரவு வழங்க மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாகவும், விமான சேவை நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் 3 ஆண்டு ஆதரவு 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். உள்நாட்டு அளவிலான விமான உற்பத்தியை ஊக்குவித்து விமானங்களுக்கான பராமரிப்பு வசதிகளை மேம்படுத்தவும், இதன் மூலம் பிராந்திய வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் உடான் திட்டத்தினால் ஏதுவாகும் என்று அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சியின் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி

0: தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் கட்சி எழுப்ப வேண்டிய முக்கிய பிரச்சினைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரமோத் திவாரி பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. வேளாண் துறையில் நீடித்த வளர்ச்சியை உறுதிப்படும் வகையில் விவசாயிகள் ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் 98வது நிறுவன நாள் விழாவில் அவர் உரையாற்றினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: இந்தியாவில் விவசாயிகளும் விஞ்ஞானிகளும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளும் கடினமான முயற்சிகளால் வேளாண் துறையில் அசாதாரண பலன்கள் ஏற்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சவுகான் கூறினார். கடந்த ஆண்டு நாட்டின் உணவு தானிய உற்பத்தி 376 மில்லியன் டன்னாக சாதனை அளவில் அதிகரித்திருப்பதாகவும், இதே காலகட்டத்தில் 386 புதிய பயிர் ரகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்தகைய மாற்றங்களை கொண்டு வருவதில் முக்கிய வினையூக்கியாக இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் செயல்பட்டு வருவது பாராட்டத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் விஞ்ஞானிகள் விவசாயிகளின் அவ்வப்போதைய தேவைகளுக்கு ஏற்றதாக தங்களின் ஆராய்ச்சிகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என வேளாண் அமைச்சர் தமது உரையில் மேலும் வலியுறுத்தினார்.
0: புதுச்சேரி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து ஏனாமில் அடுத்த ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களில் நடைபெறவுள்ள கோதாவரி புஷ்கரம் விழாவிற்கு 48 கோடி ரூபாய் நிதி அனுமதிக்க கோரினார். புதுச்சேரி விமான நிலையத்தின் விரிவாக்கப் பணிகளுக்கு நிதி வழங்கவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். புதுச்சேரியில் நோயிலிருந்து விடுதலை என்னும் ஒரு மாத கால சிறப்பு பிரச்சார இயக்கத்தை ஜிப்மர் இன்று தொடக்கியுள்ளது. ஆகஸ்ட் 15 வரை நடைபெறவுள்ள இந்த பிரச்சாரத்தின் போது தகுதியுள்ள பயனாளிகளுக்கு ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய அட்டை, ஆயுஷ்மான் வயவந்தனா அட்டை மற்றும் ஆபா கணக்கு எண்கள் இலவசமாக பதிவு செய்து உடனடியாக வழங்கப்படும். இந்த இயக்கத்தை ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி தொடக்கி வைத்து பேசுகையில், சுகாதார திட்டங்களின் பலன்கள் தகுதியுள்ள அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதே பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான தொலைநோக்கு அரசின் நோக்கம் என்றும், ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் மக்களுக்கான சுகாதார சேவைகள் மலிவான கட்டணத்தில் டிஜிட்டல் முறையில் வழங்கப்படுவதாகவும் கூறினார். அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகளை உறுதிப்படுத்தும் குறிக்கோளுடன் ஜிப்மர் செயல்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் வினோத்குமார், பேராசிரியர்கள், அதிகாரிகள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் தெருநாய்களின் எண்ணிக்கையை குறைக்க விலங்குகளுக்கான பிறப்பு கட்டுப்பாட்டு விதிகளின் கீழ் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படுவதால் பொதுமக்கள் தெருநாய் பிரச்சினை தொடர்பான புகார்கள் மற்றும் தகவல்களை 1800-599-18100 என்ற உதவி எண்ணில் தெரிவிக்கலாம் என நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தெருநாய்களை மனித நேய முறையில் பிடித்து கருத்தடை அறுவை சிகிச்சை செய்த பின்னர் பிடித்த இடத்திலேயே மீண்டும் விடப்படுவதாகவும், வேறு இடங்களில் விடுவது விதிமுறைகளுக்கு மாறானது என்றும் நகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. மாஹேயில் மகாத்மா காந்தி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் தேசிய அளவிலான விக்சித் பாரத் இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் கல்லூரி சார்பில் பங்கேற்ற மாணவி வீணாதாரிக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி பருவநிலை அறிஞர் விருது பெற்றவர்களும் விழாவில் கௌரவிக்கப்பட்டனர். மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கித்குமார் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் குமார் விழாவை தொடக்கி வைத்தார். கல்லூரி முதல்வர் டாக்டர் சிவதாசன் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் வரும் 22 வரை புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே நேற்று வேலூர், திருவள்ளூர், மதுரை, கரூர், நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசியது. வரும் 20 வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றங்களுக்கு வாய்ப்பு குறைவாகவே உள்ளதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒடிசாவில் பூரி ஜெகநாதன் ரத யாத்திரை இன்று தொடங்குவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடக்கி வைக்கிறார். நீடித்த வேளாண் வளர்ச்சிக்கு ஏதுவாக விவசாயிகள் ஒருங்கிணைந்த சாகுபடி

கடமைகளை கடைபிடிக்க வேண்டும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். புதுச்சேரி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சரை சந்தித்து ஏனாம் கோதாவரி புஷ்கரம் விழாவிற்கு நிதி உதவி கோரினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். ஏசிஎஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே விஜய். நேரம் சரியாக 6:21, 29 நொடிகள் ஆயிடுச்சு. எஸ், மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். அது எந்த பாட்டாக வேணாலும் இருக்கலாம், ஒரு ஃபாஸ்ட் பீட் பாட்டாக இருக்கலாம், ஒரு மெலடியான ஒரு பாட்டாக இருக்கலாம். எந்த பாட்டு வேணும் உங்களுக்கு, அந்த பாட்டை ப்ளே பண்ணுறதுக்கு எஸ் நான் ரெடியாக இருக்கேன். நம்ம நேஷனில் கூடிய ஃபர்ஸ்ட் காலர் என்ன பாடலை கேட்க போகிறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் உங்களுக்கும். சொல்லுங்கள், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
1: அபுசாலி சார், சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
2: படம் மௌன கீதங்கள், பாடல் டாடி டாடி, அந்த பாடல் வரிகள் சார்.
1: டாடி டாடி, ஓகே, தேங்க் யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
2: மிக்க நன்றிங்க சார்.
1: நன்றி. ஓகே, தாண்டவ மூர்த்தி குப்பத்துல இருந்து நம்ம அபுசாலிக் சார் வந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டிருக்காரு. எஸ், இதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் போன் எடுங்க, கால் பண்ணுங்க 0413-221-760 மற்றும் 2275-230 அப்படின்ற பாடல் வந்துட்டு இருக்கு அபுசாலிக் சாருக்காக. ஸோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஸ் வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. இன்னைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் சூப்பரான பாடல்கள் தான் வந்து கேட்டு இருக்காங்க. ஸோ அந்த வசதியாக கூடிய அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க சார்?
1: புதுவை வானொலியில் மனம் விரும்புதே நிகழ்ச்சியை ஜரூராக நடத்தி கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு இனிய பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: மந்திரமூர்த்தி சார் சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க சார்.
1: படத்தோட பேரு சொந்தக்காரன். பாடல் தொடங்கும் வரிகளும் சொந்தக்காரன். இந்த படத்தோட இந்த பாடலோட சிறப்பு என்ன தெரியுமா
0: சொல்லுங்க?
1: வைரமுத்தோட டயலாக் எல்லாம் வந்து கூடாலே வந்து அழகா கவிதை பாடும்.
0: நாகர்கோவில்ந்துமந்திரமூர்த்தி சார் வந்து கேட்ட பாடல் வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரன் திரைப்படத்துல கேட்டிருக்காரு. எஸ் இதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் போன் எடுங்க, கால் பண்ணுங்க 0313-2271760 மற்றும் 2275-2300 அப்படின்ற இந்த இரண்டு கால் பண்ணி உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.
1: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. நேசரக்கூடிய அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: வணக்கம் சார், தவளத்திலிருந்து மதியழகன் பேசுறேன்
1: சார். மதியழகன் சார் சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
2: சமரவாதி படத்துல இருந்து புத்தம்போது மலரே சாங் வேணும்.
1: புத்தம்போது மலரேன் பாடுன எவ்வளவு அழகா இருக்கும் மதியழகன் சார். ஓகே, தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு. மற்றும் 2 3 0 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: எஸ் நாங்களும் வந்து பாடல்கள்லாம் கேட்டும் அப்படியே தவிச்சிக்கிட்டே தான் இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்ருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேஷனல் கூட அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: வணக்கம் சார், புவனகிரிலேருந்து வீரமணி பேசுகிறேன் சார். நலமா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் வீரமணி சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சூப்பர், என்ன பாடல் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
1: நான் சொல்றேன் சார், அவருடைய ஆசையெல்லாம் சொல்லிட்டாரு சார். இப்ப என்னோட ஆசை வந்து ஜெட்டு காலை படத்துல இருந்து தூக்க நங்குருவி ரெண்டு துளியில் ஆடுதாமா சார்.
0: ஓகே, வீரமணி சாருக்காக இந்த பாடல் வந்திருக்கு. தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி நன்றி சார்.
0: ஓகே, வீரமணி சார் கேட்ட மாதிரியே தூக்கணா குருவி ரெண்டு அந்த பாடல் கேட்டிருக்காரு ஜல்லிக்கட்டு காலை திரைப்படத்துல இருந்து. இதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஃப்எம் ரெயின்போ கால் பண்ணுங்க 0413-227-176 மற்றும் 2275-2330 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போல கேட்டீங்க, என்ஜாய் பண்ணுங்க.
2: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டுன வீடு, அத சிக்கு எல்லாமே எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

0: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. விஜயம் கூட நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க சார்? மாலை வணக்கம். காரைக்கால் இருந்து ராமலிங்கம் சார், உங்களுக்கும் சூப்பர் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சூப்பர் ராமலிங்கம் சார், சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாடல் வேணும்
1: சார்? பாட்டு கேட்டுருமா சார், படம் குங்கும சிமிழ்
0: ராமலிங்கம் சார் கேட்ட மாதிரி அவருக்கான பாடல் வந்துட்டு இருக்கு குங்கும சிமிழ் திரைப்படத்துல இருந்து. எஸ் இதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் போன் எடுங்க, கால் பண்ணுங்க 0413-227-1760 மற்றும் 2275-2330 அப்படின்ற இந்த இரண்டு எண்களுக்கும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போல கேட்டு நீங்க என்ஜாய் பண்ணுங்க.

0: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க மனம் வெறுமுதே நிகழ்ச்சி. என் நேசரக்கூடிய அடுத்த காலர், வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: வணக்கம் சார், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
0: கங்காதரன் சார் சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: எனக்கு நின்னல என்ற திரைப்படத்துல இருந்து வெண்மதியே வெண்மதியே நில்லு என்று ஒரு,
0: ஆஹா, அப்படியே வந்து திப்பு சார் பாடுற மாதிரியே இருக்கு எனக்கு. ஓகே, அழகா இருக்கு இல்லையா? தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு. ஓகே, கங்காதரன் சார் கேட்ட மாதிரியே அவருக்கான பாடல் மின்னலைய திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க.

0: வேண்டாம் சொல்லக்கூடாது இல்லையா, வேணும் தான் சொல்லணும் பாட்டை. என்னைக்குமே எஸ் கேட்டுட்ருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சி. என்ன சொல்லக்கூடிய அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்கன்னு பேசுறீங்களா?
1: வணக்கம் சார், குட் ஈவினிங்.

0: என்ன பாடல் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க?
1: எனக்கு வந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில இருந்து

0: எஃப்எம் அந்த தான் சார் எல்லாமே எனக்கு.
1: பாட்டு கற்று உங்களே பாட விட்டுலாமா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தேங்க் யூ சோ மச்,
0: தேங்க் யூ, தேங்க் யூ.
1: மகாலட்சுமி திரைப்படத்தில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. எஸ், நீங்க பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சிபி தொடர்ந்து கால் பண்ணுங்க.

0: நேரம் 7 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று தொடங்குவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஹரியானா, சண்டிகர் மற்றும் பஞ்சாப் செல்லவிருக்கிறார். ஹரியானா மாநிலம் ஜின் ரயில் நிலையத்தில் ஹைட்ரஜன் எரிபொருள் மூலமாக இயங்கும் நாட்டின் முதலாவது ரயிலை அவர் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார்.

துறையில் நீடித்த வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் வகையில் விவசாயிகள் ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் 98வது நிறுவன நாள் விழாவில் அவர் உரையாற்றினார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டத்தில் மேலும் 120 நகரங்களுக்கு விமான இணைப்பு வழங்கப்படும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு கிஞ்சராப்பு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அடுத்த கட்ட உடான் திட்டம் குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற பயிலரங்கில் அவர் உரையாற்றினார். புதுச்சேரி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து ஏனாமில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கோதாவரி புஷ்கரம் விழாவிற்கு 48 கோடி ரூபாய் நிதி அனுமதிக்க கோரினார். புதுச்சேரியில் நோயிலிருந்து விடுதலை என்னும் ஒரு மாத கால சிறப்பு பிரச்சார இயக்கத்தை ஜிப்மர் இன்று தொடக்கியுள்ளது. தகுதியுள்ள பயனாளிகளுக்கு ஆயுஷ்மான் பாரத் ஜன்தன் ஆரோக்கிய அட்டை, ஆயுஷ்மான் வய வந்தனா அட்டை மற்றும் ஆபா கணக்கு எண்கள் இப்பிரசாரத்தின் போது இலவசமாக பதிவு செய்து வழங்கப்படும். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அர்ஜென்டினா அணிகள் மோத உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 101.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டுருக்க இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நேரம் சரியாக 7:03 25 ஆயிடுச்சு. நிகழ்ச்சக்கூடிய அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ,
2: எங்கள் பாசத்துக்குரிய நண்பருக்கு பொன்மாலை வணக்கம்.
1: பொன்மாலை வணக்கம்.
2: கலையரசு நல்லாபாளையம்.
1: கலையரசு சார், உங்க ரேடியோ பெட்டியோட சவுண்ட் கொஞ்சம் குறைச்சுக்கங்க. என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
2: நேரத்தை வரும்படி செங்கலை அழைக்கிறால் மக்கள் ஒரு தந்தை.
1: ஓகே.
2: நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை எந்த நிலையிலும், எனக்கு மரணம் இல்லை சொல்லி கவியரசர் சொன்ன மாதிரி ஜானகி நம்மளை விட்டுட்டு போக கூட பல தலைமுறைகள் கடந்தோ பாடல் வழியே பின்னணி நம்மளோட வாழ்ந்துகிட்டு இருப்பார்.
1: நன்றி.
2: நீங்களும் நாங்களும் கேட்டு ரசிப்போமே.
1: நன்றி நன்றி நன்றி சார்.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் புற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7,000 தள்ளுபடி.
3: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: நேயர்களை, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். ஏஸ் கேட்டுருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியார் கூட அடுத்த காலர், வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க சார்?
6: வணக்கம் சார்.
5: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க?
6: இளமாங்காலம் இ ரா மா முருகன்
5: சார், எப்படி இருக்கீங்க? அழகா சொல்றீங்க.
6: நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன், சூப்பர். என்ன பாடல் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
6: ஆட்டுக்கேரளமேலு பாடத்துல இருந்து பருத்தி ஜடுக்கையில்.
5: ஆஹா, சூப்பரான பாடல். தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
6: நன்றி சார், உங்களுக்கு இரவு வணக்கம்.
5: நன்றி. ஓகே, முருகன் சார் கேட்ட மாதிரி அவருக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு.

0: இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 120 சிறிய நகரங்களை உடான் திட்டத்தின் மூலம் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் டாக்டர் ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். நடப்பு ஆண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்ஹில்

0: துரோட்ஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். உடான் திட்டத்தை 120 இடங்களுக்கு விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அடுத்த 10 ஆண்டுகளில் 4 கோடி விமான பயணிகள் பயனடையும் வகையில் இந்த திட்டம் விரிவாக்கப்படும் என கூறினார். நாட்டின் 2வது மற்றும் 3வது நிலை விமான நிலையங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்ட விரிவாக்கத்திற்காக 29,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 100 புதிய விமான நிலையங்களை அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் விமானங்கள் மற்றும் விமான நிலையத்திற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். பருவநிலை சவால்களை எதிர்கொண்ட போதும் நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழும விஞ்ஞானிகள் கிராமப்புறங்களுக்கு நேரடியாக சென்று விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காண முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ICAR 100 என்ற இயக்கத்தை தொடங்கி 100 இளம் விஞ்ஞானிகளை பணியில் ஈடுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் துறையில் செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் நுண் வேளாண்மை, பருவநிலை மாறுபாடுகளை எதிர்கொள்ளும் விவசாயம் உள்ளிட்டவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பணியில் ஈடுபடுவர் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் சுகாதாரத்துறை நோய் தடுப்பு மருந்து மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த உயிரி பொருளாதாரம் முக்கிய பங்காற்றும் என குறிப்பிட்டார். உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உலக நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 19,500 கோடி டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டுக்குள் இது 30,000 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை நாளை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். ஹைட்ரஜனை மின்சாரமாக மாற்றி செயல்படும் இந்த ரயில் ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்பட உள்ளது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் என்ஜின் நவீன பொறியியல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன், ஜப்பான், சீனா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் மட்டும் ஹைட்ரஜன் ரயில்களை இயக்கி வந்துள்ள நிலையில் தற்போது அந்த பட்டியலில் இந்தியாவும் இணைந்திருக்கிறது. மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் இந்த ஹைட்ரஜன் ரயில் தொடக்கத்தில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியிருக்கிறது. பசுமை எரிசக்தி திட்டங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த ரயில் சேவையை மத்திய அரசு அறிமுகம் செய்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி உதவி மற்றும் சட்டவிரோத ஊடுருவல் தொடர்பாக மேற்குவங்கம், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று 13 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். மேற்குவங்க மாநிலத்தில் கொல்கத்தா வட மற்றும் தெற்கு 24 பர்கானா, முர்ஷிதாபாத் ஆகிய இடங்களிலும், ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத், உத்தரப்பிரதேச மாநிலம் சாரங்பூர், தில்லி உள்ளிட்ட பகுதிகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பங்களாதேஷிலிருந்து ரோஹிங்கியா பிரிவைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவுவதற்கு சில அமைப்புகள் வசதி செய்து கொடுத்ததாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கோயல் மாலிக் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணனிடம்

0: தமது ராஜினாமா கடிதத்தை அவர் நேரில் வழங்கினார். கடந்த ஏப்ரல் மாதம் மேற்கு வங்கத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 4 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இதுவரை ராஜினாமா செய்துள்ளனர். முன்னதாக ராஜினாமா செய்த அக்கட்சியைச் சேர்ந்த 3 மாநிலங்களவை உறுப்பினர்களும் பின்னர் பிஜேபியில் இணைந்தனர். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நகராட்சியில் நாளொன்றுக்கு 24 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு தரம் பிரிக்கப்படுவதாக இந்த இயக்கத்தின் மேற்பார்வையாளர் திருமதி சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: எஸ்பிஎம் சூப்பர்வைசரா இருக்கிற இங்க முத்தத்துல நகராட்சியில 33 வார்டு இருக்கு. 33 வார்டுலயும் ஒரு நாளைக்கு 26 டன் வந்து திடக்கழிவு உற்பத்தி ஆகிறது. ஈரக்கழிவு, ஈர இல்லாத கழிவுன்னு 113 அவுட்சோர்சிங் ஒர்க்கர்ஸ் எடுத்துட்டு போய் கண்டிப்பா மயிலூர் எம்சிசி ஆராய்ச்சியில வந்து தனித்தனியா பிரிச்சு பெட் வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து உரமாக்கி விவசாயிகளுக்கு இலவசமா வழங்கப்படுகிறது. அதே மாதிரி ட்ரை வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம அரியலூர் சிம் ஃபேக்டரிக்கு பெயிலிங் பண்ணி ஏத்தி விடுறோம். 33 வார்டுல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத குப்பைகளை வந்து திடக்கழிவுகள் அனைத்து சேகரிச்சு தரம் பிரிச்சு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏற்றிடுறோம். அதுல சேலபிள் வேஸ்ட் எல்லாமே ஒர்க்கரே வந்து அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு வராத எல்லாமே தனித்தனியா பிரித்து சேல் பண்ணிக்கிறாங்க. மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு எல்லாமே தரம் பிரித்து வழங்கப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு சராசரியா 24 டன் திடக்கழிவு மக்களிடம் வந்து பெறப்படுகிறது. மக்களும் வழங்குறாங்க, எங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்க.
0: உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்கி கொரெஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உக்ரைன் நாடாளுமன்றத்தில் செர்கி கொரெஸ்கியின் பெயரை அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி முன்மொழிந்தார். எரிசக்தி துறையில் அவர் சிறப்பாக செயல்பட்டதாகவும் குளிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். பின்னர் அந்நாட்டு நாடாளுமன்றம் செர்கி கொரெஸ்கியை பிரதமராக அங்கீகரித்தது. இதனிடையே உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சர் மிகாயிலோ ஃபெட்ரோவை அதிபர் திரு ஜெலன்ஸ்கி பதவி நீக்கம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே நூற்றுக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. வரும் 21 தேதி வரை நடை திறந்திருக்கும் என கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. உலக புகழ்பெற்ற புரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று ஒடிசாவில் தொடங்கியது. ஜெகநாதர், பலபத்திரர், சுபத்ரா தேவி, சுதர்ஷன் ஆகியோரின் அலங்கரிக்கப்பட்ட தேர்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இழுத்தனர். 9 நாட்கள் நடைபெறவுள்ள ரத யாத்திரை பண்டிகையின் போது லட்சக்கணக்கானோர் வருகை புரிவார்கள். இதனையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 23 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன் எடுத்துள்ளது. கார்டிஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும், 55 கிலோ எடைப்பிரிவில் கங்காவும் தங்கப்பதக்கம் வென்றனர். 65 கிலோ எடைப்பிரிவில் வன்ஷாஜ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கத்தாரியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கலையில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 576 ரன் எடுத்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. 4வது மற்றும் கடைசி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 120 சிறிய நகரங்களை உடான் திட்டத்தின் மூலம் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்கி கொரெஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 7:25:14.
3: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சிய. நேரம் சரியாக 7:32:24 ஆயிட்டிருக்கு. எஸ் நிகழ்ச்சியா கூட அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: வணக்கம் சார், சிறும ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க கண்ணன் சார், என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: மலங்க. திருவள்ளம் மலைங்க.
0: என்ன வடிவல் சார் கேக்குற மாதிரி கேக்குறீங்க, மலங்க அப்படின்னு?
1: பாடல் எல்லாம் அடியே.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு. நன்றி. ஓகே, கண்ணன் சார் கேட்ட மாதிரியே அவருக்கு திருவண்ணாமலை திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. எஸ் இதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 0413-22-71-760 மற்றும் 22-75-230 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியர்களுடைய அடுத்த காலர், வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க சார்?
3: வணக்கம் சார், நான் அந்தோனிராஜ், சென்னையில இருந்து. அனைவரும் நல்லமா சார்?
2: அனைவரும் நல்லா இருக்கிறோம் அந்தோனிராஜ் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
3: நானும் நல்லா இருக்கேன் சார்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
3: படம் வந்து கிழக்கே போகும் முறையில் பாடல் வந்து கோவில் மணி முசைதனி, அந்த பாட்டு.
2: ஆஹா, நல்ல பாட்டு கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ சார். ஆமா சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.
3: வாய்ப்புக்கு நன்றி சார்.
2: நன்றி, நன்றி. ஓகே, சென்னையில இருந்து அந்தோனிராஜ் சார் கேட்டு, கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் இருந்தால் சூப்பர் ஹிட்டான பாடல் வந்துட்டே இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க 0413-221-760 மற்றும் 2275-230 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: கேட்டதாரு இங்கு வந்ததாரு,
5: பாஞ்சாலி பாஞ்சாலி,
6: கோவில் மணியோ செய்தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
5: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: சூப்பரான ஒரு பாட்டு இல்லையா? எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை நிகழ்த்தக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கோட்டையிலிருந்து ராஜேந்திரன் சார்.
0: ராஜேந்திரன் சார், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: ஆண்களை நம்பாத படத்துல இருந்து வாராயன் தோழ வாராயன் ஒரு பாட்டு.
0: ஆண்களை நம்பாதேவா?
1: ஆமா,
0: என்ன பயங்கரமான படம் பேரா இருக்கு.
1: இல்ல இல்ல, அது நம்மளா, நாம பாட்டு மட்டும் கேட்கலாம்.
0: ஓ, பாட்டு மட்டும் கேட்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி சார்,
0: நன்றி. ஓகே, இளவன் அரசு கோட்டையில இருந்து ராஜேந்திரன் சார் கேட்ட அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ், நீங்களும் எஃப்எம் ரெயின்போல கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை வந்து கேட்டு ரசிக்கலாம். இன்னும் ஒரு கால் மணி நேரம் தான் இருக்கு, மறக்காம கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு.
2: அண்ணே, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், அதுல ஆனந்த கண்ணீரத்தான் நான் எப்பவும் பாக்கணும்.
3: அது என்னுடைய கடமை தம்பி, நீ கவலைப்படாத.
2: அண்ணே, ரெண்டுக்கு பிறகு வேண்டவே வேண்டாம், எங்க அண்ணனை பத்திரமா பாத்துங்க அண்ணி.
3: ஆஹா.

0: தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: நேயர்களை, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஸ் ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின் புதுவை 102.8 கேட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சிய. நிகழ்ச்சியர் கூட அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க சார்?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். தட்சிணாமூர்த்தி சார், சொல்லுங்க என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
2: விவசாய பட்டத்துல இருந்து காதல் என்ற மீதியில் என்றான ஒரு அற்புதமான பாடல். பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம். இனம் புரியா ஒரு இன்ப ஈர்ப்பு, அது இரு இதயங்களின் அன்பு வார்ப்பு. விழிகளின் ஒளிமாற்றம், விழிகளின் ஒளிமாற்றம், காதல் மொழிகளின் பரிமாற்றம, கண்களில் குடியேற்றம், உயிரில் காதல் ஒன்று அரங்கேற்றம, இனிய பாடல் என்றும் ஒளியேற்றம், இன்று எனது தேடல் என்று நிறைவேற்றம்.
1: எவ்வளவு காதல் ஒரு காதலுக்குள்ள.
2: காதல் நிறைய விஷயங்கள் வருது சார்.
1: நன்றி நன்றி தட்சிணாமூர்த்தி சார், நன்றி சார்.
2: நன்றி சார்.
1: ஓகே, நேயர்கள் நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு 0113-2271-7606 மற்றும் 2275-2300 அப்படின்ற இந்த இரண்டு எண்களுக்கும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டு எஃப்எம் ரெயின்

0: எஸ் கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியா. நிகழ்ச்சி நிறைவு செய்ய காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: வணக்கம் சார், நீலன் மாவட்டம் தட்படையில் இருந்த சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க
0: சந்திரசேகர் சார்? சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சார். எப்படி இருக்கு நீங்க? பாண்டியில கிளைமேட் எல்லாம்
0: செம்மையா இருக்கு வெயிலோட.
1: என்ன
0: பாட்டு வேணும் சொல்லுங்க?
1: மகிழ்ச்சி சார். அதுல இருந்து சின்னையுடைய சுப்ரான வாய்ஸ்ல மையா மையா நிலாவில் வண்ணம் பூசி வைத்தபோல் இந்த சாங்ல அவங்க பண்ணக்கூடிய இம்ப்ரவைசேஷன், அந்த சாங்ல ஏற்ற இறக்கமா பாடிய விதம், பாட்டினுடைய வரிகள் இசை எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும் சார்.
0: ஓகே, அந்த பாட்டு உங்களுக்காகவே வந்துகிட்டு இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றி.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று தொடங்குவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஹரியானா, சண்டிகர் மற்றும் பஞ்சாப் செல்லவிருக்கிறார். ஹரியானா மாநிலம் ஜிண்ட் ரயில் நிலையத்தில் ஹைட்ரஜன் எரிபொருள் மூலமாக இயங்கும் நாட்டின் முதலாவது ரயிலை அவர் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். வேளாண் துறையில் நீடித்த வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் வகையில் விவசாயிகள் ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் 98வது நிறுவன நாள் விழாவில் அவர் உரையாற்றினார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டத்தில் மேலும் 120 நகரங்களுக்கு விமான இணைப்பு வழங்கப்படும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு கிரஞ்சராப்பு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அடுத்த கட்ட உடான் திட்டம் குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற பயிலரங்கில் அவர் உரையாற்றினார். புதுச்சேரி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து ஏனாமில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கோதாவரி புஷ்கரம் விழாவிற்கு 48 கோடி ரூபாய் நிதி

அனுமதிக்க கோரினார். புதுச்சேரியில் நோயிலிருந்து விடுதலை என்னும் ஒரு மாத கால சிறப்பு பிரச்சார இயக்கத்தை ஜிப்மர் இன்று தொடக்கியுள்ளது. தகுதியுள்ள பயனாளிகளுக்கு ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய அட்டை, ஆயுஷ்மான் பய வந்தன அட்டை மற்றும் ஆபா கணக்கு எண்கள் இப்பிரச்சாரத்தின் போது இலவசமாக பதிவு செய்து வழங்கப்படும். புதுச்சேரியில் பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்து தயாரித்து விற்பனைக்கு அனுப்பி வந்த மற்றொரு தொழிற்சாலை மற்றும் குடோனுக்கு அதிகாரிகள் சீல் வைத்து மேல் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே இன்று கார்டிஃபில் நடைபெறும் இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் ஜெயித்த இங்கிலாந்து அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட இந்திய அணி சற்று முன்வரை 31.4 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:19. நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
3: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
3: தினமும் இரவு 9:15 முதல் 11 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
2: உடனே நானும் டியூன் பண்ணி

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 9:16 12 நொடிகள். காற்றலையில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இன்னும் ஒரு இனிமையான இனிய இரவில் இனிமையான இசை கீதங்களோடு நேயர்களின் இரவுகளை மெல்லிசை மொட்டுக்களால் மென்மையாக்க வருவது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே விஜய். நிகழ்ச்சியில் துவக்கமாக பாடலை நிகழ்ச்சி கேட்கலாம். இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் SP பாலசுப்ரமணியம் S ஜானகி இணைந்து பாடியது காக்கி சட்டை திரைப்படத்திற்காக. பாட்டு கேட்கலாமா?

எஸ் கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியான பாடலுக்கு கேட்கலாம் இசை ஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியது நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திற்காக. பாட்டு கேட்கலாமா?

தேன் சிதைவானம் நிகழ்ச்சியில் நீ பாடலுக்கு கேட்கலாம். இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர் இணைந்து பாடியது சத்யா திரைப்படத்திற்காக.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றலையில் இனிமையான இசை கீதங்களை கொடுத்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நேரம் சரியாக 9:35. நிகழ்ச்சி பாடலுக்கு கேட்கலாம் இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் ஜானகி பாடியது ரெட்டை வால் குருவி திரைப்படத்திற்காக.

கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியை விஜய் என் கூட. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் ஒழுக்க கேட்கலாம். இசைஞானி இளையராஜா இசையமைத்த சித்ராவுடன் இணைந்து பாடிய பாடல் கீதாஞ்சலி திரைப்படத்திற்காக பாட்டு கேட்கலாமா?

நேயர்களை, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சி பாடல்களுக்கு கேட்கலாம் இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி இணைந்து பாடியது கடலோர கவிதைகள் திரைப்படத்திற்காக.

தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சியில் இனி பாடலுக்கு கேட்கலாம். இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் ஜானகி பாடியது பிரம்மா திரைப்படத்திற்காக.

எஸ் காற்றலையில் இனிமையான இசை கீதங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நேரம் சரியாக 9:55:33. நிகழ்ச்சி நிப்பாடுகளுக்கு கேட்கலாம் இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் மனோ பாடியது செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திற்காக.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றலைகளில் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில் பாடலுக்கு கேட்கலாம் இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடியது எஜமான் திரைப்படத்திற்காக. பாட்டு கேட்கலாமா?

நேரம் சரியாக 10:12 29 நொடிகள். தேன் செஞ்சதை வானம் நிகழ்ச்சியில் நீ பாடல்களுக்கு கேட்கலாம். இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது வெள்ளுப்பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக.

நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில் நீ பாடல்களுக்கு கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடியது உத்தமராசா திரைப்படத்திற்காக.

காற்றலையில் காலத்தால் எழுதியாத சில மறக்க முடியாத இனிமையான திரைப்பட பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில் நீ பாடலுக்கு கேட்கலாம். இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஆஷா போஸ்லே இணைந்து பாடியது மீரா திரைப்படத்திற்காக.

நேரம் சரியாக 10:33 நொடிகள். தேஞ்சி தேவானம் நிகழ்ச்சியில் நீ பாடலுக்கு கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சுனந்தா இணைந்து பாடியது வீட்டில் விசேஷங்க திரைப்படத்திற்காக.

0: திருவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வு.

0: கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நீ.

நேரம் சரியாக 10:45. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சி பாடல்களுக்கு கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ், சித்ரா இணைந்து பாடியது மௌனம் சம்மதம் திரைப்படத்திற்காக.

நேரம் சரியாக 10:55:34 நொடிகள். தேன் சிந்ததை வானம் நேசனிவாக பாடல் ஒழிக்க கேட்கலாம். வள்ளி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11 மணி. இனி நாளை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வீடும் நாடும் வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள் படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். ஆடு வளர்ப்பில் குட்டிகள் இறப்பை தடுக்கும் வழிகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் யானைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. வழங்குபவர் வி. கண்ணன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை. வாழ்விக்க வந்த காந்தி, அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, கர்ப்ப காலத்தில் செய்ய வேண்டிய தைராய்டு பரிசோதனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் வி. உமாசங்கர் அவர்கள். 7:30 வணக்க மக்களை, 8:15 வரை மற்றும் 8:30 to 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ரத்னா. எட்டு சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர்விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. காலை 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கில் அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, நாடகத்துறை பயணம் குறித்து சி. பிரமீளா மேரி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். பிற்பகல் 3 ஹலோ டாக்டர். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கான உடல் பராமரிப்பு மற்றும் குழந்தைகளின் தூக்க பழக்க வழக்கங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் ஆர். கே. தயாலினி அவர்களுடன் நேர்முகம். மாலை 4 கட் கேமரா ரோலிங், 5 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் அஜே அந்துவன். மாலை 6:20 to 7 வரையிலும், 7:02 to 7:15 வரையிலும், 7:25 to 8 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 to 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். இரவு 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். இரவு 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர் சென்னை அஞ்சல். இரவு 9:30 to 11 வரை தேன் சிந்துதே வானம். இரவு 11 நிகழ்ச்சி நிரல், 11:10 எ

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும் இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.